நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக்க மாதம் 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: குரலோசை வினைத்திட்பம் 67 அதிகாரம் 2வது குறட்பா.

ஆராய்ந்து அறிந்தவர்களின் கொள்கையானது இடையூறுவரும் முன்பாகவே விலகிக் கொள்ளுதலும் வந்தால் மனம் தளராமையும் ஆகிய இரண்டு வழிகளே ஆகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒலிபரப்பில் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர்.

பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ அலிதாமால் சித்தா ஃபார்மாஸ் உடங்குளூர் என்னை வழங்கும் மின்சொல்லமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயக்கம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் கே கவி நெழிலன். காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போம். காலை 8:00 துள்ளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 அனில் பாஸ்தா சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளிவரும் பாட்டும், 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளிவரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம். சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். 10:00 சிந்தனை அரங்கத்தில் திரை இசை, 11:00 வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திரை இசை, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டா ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் கே கவி நெழிலன். 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, பிற்பாக 2:00 லஞ்ச் பிரேக்கில் திரை இசை, 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3:00 அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சியில் திரை இசை, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசை, 4:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் திரை இசை, 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் திரை இசை, 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் விலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் கவுஸ், 6:45 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:50 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் பருத்தி சாகுபடி, திருவாரூர் மாவட்டம் முக்கடை எஸ் பிரமாணி அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 அனில் பாஸ்தா வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ், 100.3, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 10:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

இசையோடு அணிந்திருப்போம் நேர்களை. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் காரைக்கால் வானொலியோடு நாம் இணைவோம்.

0: நேரம் 6:10 7:00.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை

0: கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டிக்கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை. முளைவிட்டு செடியாகி மரமாகி பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளி தருகின்றன. மரங்கள் அப்படியென்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம். ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகிவிடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது, பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில் எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள்தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும். மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது. என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா என கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வைகறை பொழுதில் இறைமையை போற்றி பி. சுசிலா பாடிய பாடல்.

காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:21. நிகழ்ச்சிக்காக அடுத்த சுனந்தா குழுவினர் பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை. நேரம் காலை 6:24. நிகழ்ச்சிக்காக அடுத்து காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பிராபவ ஆண்டு

0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பிராபவ ஆண்டு சித்திரை மாதம் 21 நாள் திங்கட்கிழமை. நேரம் காலை 6:35.
0: உழவர்களுக்கு
3: சுபா சுபா.
4: வாங்கக்கா. என்னக்கா கையில டப்பாலாம் வச்சிருக்கீங்க, என்ன எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க?
3: சுபா, இதுல உனக்கு ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு டப்பா எடுத்துட்டு வந்தேன்.
4: வாங்கிட்டு போறதுக்கா? ஏன் கிட்டயா?
3: ஏன் கூடாதா? நீதான் அன்னைக்கே சொன்னியே, நீங்க 100 நாள் வாங்க, அசோலாவை விளைவிச்சு உங்களுக்கு நான் தரேன்னு. எப்படியும் நேரம் வளைஞ்சிருக்கும், அதான் எடுத்துட்டு வந்த வாங்கிட்டு போலான்னு.
4: ஓஹோ, அதுக்குதானா இந்த டப்பா?
3: ஏன் சுபா, அசோல நல்லா வளர்த்துட்டீல்ல?
4: அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாக்கா, வேணா வந்து பாருங்க எப்படி அமோகமா வளர்ந்துருக்குன்னு.
3: அட ஆமா, என்ன சுபா, பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியால இருக்குது. சரி சரி, அப்ப கொஞ்சம் எடுத்துக்கூட.
4: இத அப்படி வாங்கிட்டு போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
3: அதையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன்.
4: ஓ, அப்ப எல்லாமே இனிமேதான்.
3: ஆமா ஆமா, நீதான் அதுல என்னமோ நிறைய சத்து இருக்கு, அப்படி இப்படின்னு ஆக ஓகன்னு போயிருந்திய சுபா. அது என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல.
4: இது கோழிங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு ரொம்பவே அருமையான தீவனங்கா. உங்க வீட்டுல கோழி வளர்க்குறீங்கல்ல, அதுக்கு நீங்க இந்த அசோலாவை கொடுத்தீங்கன்னா நார்மலா கோழி முட்டையில இருக்கிற சத்தை விட அசோலாவை தீவனமா எடுத்துக்கிட்ட கோழியோட முட்டையோட சத்துக்கள்லாம் அதிகமா இருக்குமா. நெல் விளைச்சலுக்கு இயற்கை உரமா செயல்பட்டு மண்ணோட தரத்தையே இது மேம்படுத்தும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடு மாடுங்களுக்கு இந்த அசோலாவை பச்சையாவும் கொடுக்கலாம், உலர் தீவனமாக்கியும் கொடுக்கலாம். அக்கா, இந்த அசோலாவை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லுவா?
3: சொல்லு சொல்லு.
4: இந்த அசோலாவை பசுக்களுக்கு கொடுத்தா 15-20% வரை பால் உற்பத்தி அதிகரிக்குமா.
3: சரி, இதை எப்படி தீவனமா கொடுக்கறது மாட்டுக்கு?
4: பச்சையாவும் கொடுக்கலாம், பதப்படுத்தியும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம்க்கா.
3: சரி சுபா, இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்றியே, அப்படி இதுல என்னதான் நிறைஞ்சு கிடக்குது அத கொஞ்சம் சொல்ல.
4: கா, இந்த அசோலால அதிக அளவு புரத சத்து, கொழுப்பு சத்து, தேவையான அமினோ அமிலம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இதை ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலான்னு பரிந்துரை பண்றாங்க. இப்ப புரியுதா அசோலாவை பத்தி?
3: அருமையா புரிஞ்சிட்டு சுபா. சரி சரி, நீ அசோலாவை டப்பால எடுத்துக்கொடு. முதல்ல இதை எங்க மாடுங்களுக்கு கொடுக்குறேன், அது மட்டும் நல்லா பால் கறந்ததுன்னு வச்சுக்கோ. நானே இந்த அசோலாவை உற்பத்தியும் பண்ண போறேன்.
4: அப்ப அடுத்த தடவை வரும்போது இதே டப்பால பாலை ஊத்தி எடுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லுங்க.
3: விவரமான பொண்ணுதான் சுபா நீனு.
0: உழவர்களுக்கு
1: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்,

0: லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய்.
1: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
2: எங்கும் என்றும் தரத்தில் என்றும் எங்கும்
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். எது ஈகை வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், அற்றார் அழி பசி தீர்த்தல் ஆகிய குறட்பாக்களின் மூலம் ஒரு பொருளை இல்லாதவர்க்கு ஒன்றை கொடுப்பதும், ஒருவன் தனது வறுமையை வெளிப்படுத்துவதற்கு முன்னரே தானே உணர்ந்து பொருளை கொடுப்பதும், வறுமை மிக்க ஒருவனின் பசியை பொருளை கொண்டு பசியை போக்குவதுதான் மிகச்சிறந்த ஈகை என்று வள்ளுவர் ஈகைக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். வரத்தற்காலையாயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே என்பது ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல். நாடு வறட்சியில் வாடினாலும் அதியமான் நெடுமான் நஞ்சி நாடி வரும் விரலியருக்கு கரியும் சோறும் தந்து உதவுவான் என்று கூறுவதால், பொன்னும் பொருளும் கொடுப்பதை விட பசித்தவரின் பசியை போக்குவதே சிறந்த அறமாகும். ஈகை குணம் கொண்டவர்கள் எவ்வித குறையும் இல்லாமல் நலமுடன் வாழ்வார்கள். ஆனால் ஈகை குணம் இல்லாதவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி பெரிதும் துன்புறுவார்கள். இதனை இடுக்கினால் வறுமையாக்கி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று, குற்றமின்றி வாழ்வார். தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகள் ஆகி உடுக்கவே உடையுமின்றி உன்சோறும் இல்லையாமே என்ற விவேக சிந்தாமணி பாடல் காட்டுகிறது. ஒருவனது உள்ளத்தில் அருள் உடைமையை வெளிப்படுத்துவது அவனது கொடைத்தன்மையே. இதனை ஈரம் உடைமை ஈகையின் அறிப என்று முதுமொழி காஞ்சி சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்கும் போது அதனை பெறுபவர் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால் மேலும் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. இதனை ஈர்த்து வகையால் ஓவாதார்க்கு ஈப்பு இன்னா என்று இன்னா நாற்பது காட்டுகின்றது. வருவாயறிந்து வழங்கல் இனிது என்று வருவாய்க்கு தக்கவாறு ஈதல் வேண்டுமென்று இனியவை நாற்பது கூறுகிறது. தமக்கு வரும் பொருளில் நான்கில் ஒரு பங்கு பிறருக்கு வழங்கி வாழ்வதே சிறந்தது என்பதை வருவாயுள் கால் வழங்கி வாழுதல் என்று திருக்கடுக பாடல் உணர்த்துகிறது. சிறந்த பொருளாக இருந்தாலும் தகாதவர் கொடுத்தால் அதனை வாங்காதே என்று கொல்லற்க கொல்லார் கைமேல் அவர் என்று நான்மணிக்கடிகை பாடல் உணர்த்துகிறது. அடியவர்கள் வேண்டிய பொருளை இல்லை என்னாமல் கொடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் இயற்பகை நாயனார் என்பதை மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழும் முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார் என்று எடுத்துக்காட்டி, அவரைப் போலவே இருக்கும் பொருளை இல்லை என்னாமல் வாரி வழங்க வேண்டும் என்கிறார் தெய்வ சேக்கிழார். வள்ளுவர் சேக்கிழார் காட்டிய வழியில் நடப்போம், பிறருக்கு கொடுத்து பெரிதும் மகிழ்வடைவோம். நன்றி.
3: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விவிஎன் ஆயில் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விவிஎன் ஆயில்.
1: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் புமக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.

இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். இன்று பிற்பகல் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 6:45 நலமாய் வாழ் நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். இன்று 7:30 உழவர் அரங்கம் பருத்தி சாகுபடி திருவாரூர் மாவட்டம் முக்கடை எஸ் பெரமாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இசையோடு இணைந்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை

0: மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும் தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 39°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரி செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக

0: 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: கே கவினகிலன்.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
6: தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
7: காரைக்கால் வீட்ல இருந்து வரேன்.
6: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: நிறங்களை பத்தி சொல்ல போறேன்.
6: எங்க சொல்லுங்களேன்.
7: ரோஜா தரும் இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு நிறம் குழந்தைகளின் முதல் விருப்பம். இந்த நிறம் ரோஜா மலர்களிலிருந்து கிடைக்கிறது. இதழ்களை சூரியனில் உலர்த்தி வெந்நீரில் ஊறவிட்டால் இளஞ்சிவப்பு சாறிவிடும். அதை அடர்த்தியாகவும் இங்க் போல பிசுபிசுப்பான நிறமே கிடைக்கிறது. அடுத்து தேங்காய் ஓட்டின் கருப்பு. தேங்காயோடு எரியும் போது உருவாகும் கறி நீரில் கலந்தால் பழுப்பிலிருந்து கருப்பு நிறமாகி மாற்றம் தரும். மிகவும் உறுதியான, அடர்த்தியான, பழமையான மை இதுதான். குங்குமப்பூ தரும் தங்க நிறம். குங்குமப்பூ நூல்களை வெந்நீரில் ஊறவிட்டால் துல்லியமான தங்க மஞ்சள் வெளிப்படும். செவ்வந்தி மலர் தரும் ஆரஞ்சு. செவ்வந்தி மலர்களை உலர்த்தி வெந்நீரில் ஊற வைத்தால் ஆரஞ்சு நிறம் வெளிப்படும். இலையிலிருந்து பிறக்கும் பசுமை. இலைகளை அரைத்து வடித்தால் பச்சை நிறம் கிடைக்கும். இதன் நிறமே மென்மையாக பரவும். விரைவில் உலரும் தன்மை உடையது. ஒவ்வொரு இலை ஒவ்வொரு வகை பச்சை நிறத்தை தரும். பீட்ரூட் தரும் அடர் சிவப்பு. ஆழமான சிவப்பு நிறம் பீட்ரூட்டிலிருந்து கிடைக்கிறது. பீட்ரூட்டை அரைத்து சாரெடுத்து மெதுவாக கொதிக்க விட்டால் நிறம் குவியும். மஞ்சள் தரும் பொலிவு. மஞ்சள் கிழங்கை உலர்த்தி அரைத்தால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் இயற்கை மஞ்சள் உருவாகிவிட்டது.

0: கரைத்து படம் படுத்தினால் மென்மையான நீர்வர்ண ஓவியங்களை வரையலாம். அதையே எண்ணெயுடன் கலக்கும் போது ஓவியங்களின் பின்னணிக்கு அடர்த்தியான வண்ணத்தை தீட்டவும் பயன்படுத்தலாம். இப்படி சுற்றுச்சூழலை காப்பதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகள் பயன்படுத்துவதற்கும் பாதுகாப்பானவை இந்த இயற்கை நிலங்கள்.
1: சூப்பரா சொன்னீங்களே. இயற்கையிலயுமே இவ்வளவு வண்ண நிறங்கள் இருக்கிறத பத்தி நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: மக்களுக்கு உதவி செய்வேன்.
1: சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 7 மணி.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: அடடே மாமா, வாங்க வாங்க வாங்க. என்ன தொலைஞ்சு போன மஞ்ச நகைப்பை மாதிரி வச்சிருக்கீங்க, நகைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: அதை ஏன் கேக்குற அம்சம் இல்லையே. அப்பா, இந்த நகைய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம் பட்ட பாடு போதும் போதும் ஆயி போச்சு.
9: அக்கா இங்க வந்து பாருங்களேன், தொலைஞ்சு போன நகைய மாப்பிள்ள கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு.
11: மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. என்னோட தொலைஞ்சு போன நகைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க காட்டுங்க, என் நகையெல்லாம் அப்படியே இருக்கான்னு
12: பாக்குறேன். வாங்க மச்சான், வாங்க. சொன்ன மாதிரியே ஒரே வாரத்துல நகையோட வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காணா போன நகையை கண்டுபிடிச்சீங்களோ, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க.
10: ஆமா மடசாமி, அது சரி. இந்த மாப்பிள காணா போன நகைய கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறேனே, யாராவது ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறீங்களா, இல்ல ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறீங்களா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி நாய்ச்சி குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்களா? ஒருத்தர் இல்ல, எல்லாம் நகை நகை நகை நகைன்னு பறக்குறீங்க.
9: ஐயோ மாமா, நீங்க நகைய கொண்டு வந்ததும் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே வாய் அடைச்சு போய் தகச்சு நிக்கிறோம். நீங்கதான் நகைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களே மாமா. உங்களுக்கு காப்பி என்ன காப்பி, ஆட்டுக்கால் பாயாவே வச்சு தரோம், சாப்பிட்டு தூங்குங்க மாமா.
10: என்னது, ஆட்டுக்கால் பாயாவா? இப்படி ஒண்ணு இருக்குன்னு வார்த்தை அளவுல கூட சொன்னதே கிடையாது. இப்போ எனக்கு செஞ்சு தரங்கறீங்க. சரி சரி, நான் நகைய கொண்டு வந்துட்டேன்ல, அதுல போய் ஆட்டுக்கால் பாய போட்டு கொண்டு வாம் சொல்லி.
9: சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னமாமா, ஆட்டுக்கால் பாயெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாது. ஏமா, உங்களுக்கு பாயா செய்ய தெரியுமா?
11: எனக்கு பாயசம் தாண்டி செய்ய தெரியும், பாயாலாம் செய்ய தெரியாது. ஒருவேளை அக்காவுக்கு செய்ய தெரியுமோ என்னமோ. அக்கா உங்களுக்கு செய்ய தெரியுமாக்கா?
13: எனக்கு பாயசமே வைக்க தெரியாது, என்னகிட்ட போய் பாயா செய்ய தெரியுமான்னு நீ கேக்குற. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வாட்டி மாமா பாயான்னு ஒன்னு வச்சு கொடுத்தாரு, அத சாப்பிட்டனா குடிச்சனாங்கறதே மறந்து போச்சு. எதுக்கும் 4 ஊர் சுத்துறவன் இந்த மாடசாமி, அவனுக்கு இந்த பாயா பத்தி தெரியுமான்னு கேப்பமே. ஏ மாடசாமி, உனக்கு பாயா செய்ய தெரியுமா?
12: என்னது பாயாவா? படுத்துக்கிற பாய் எனக்கு தெரியும், பாயானா என்ன?
10: விடிஞ்சது ஆம்சாவளி. பாயான ஒரு பதார்த்தத்து பேரை சொல்லி என்ன யதார்த்தமா எங்க பார்த்தாலும் சுத்த விட்டி இல்ல, இப்ப சந்தோஷம் தானே? ஆமா, அந்த பாயாவை நீ பாத்துருக்கிறியா? முதல்ல
9: நான் காலேஜ் போறப்ப தள்ளுவண்டியில

0: கிடைக்கும் எழுதி போட்டிருந்தாங்க. அத பாத்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க அத புடிச்சுக்கிட்டு பாயா வேணும் பாயா வேணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க.
1: நான் எங்க ஒத்த கால நிக்கிறேன், இந்த பாரு ரெட்ட கால நிக்கிறேன். அப்புறம் மாமி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன்.
2: எந்த மாப்பிள்ள சொல்ல வந்தீங்க, நகையை பத்தி தானே?
1: அதுதான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுற மாமி. அதை விடுங்க, அதை விட ஒரு முக்கியமான மேட்டர்.
3: ஐயோ அப்படி என்ன மச்சான், நகையோட முக்கியமான மேட்டர் அதை முன்னாடி சொல்லுங்க.
1: மாரசாமி, நான் போன மாசம் மாடு விக்கிறதுக்காக போயிருந்தப்ப ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருந்தேன்னு சொன்னல, அந்த வீட்டுல வாளி செஞ்சு கொடுத்தாங்க மாரசாமி, அத நான் சாப்பிட்டேன். என்ன ருசியா இருந்துச்சு தெரியுமா?
3: உங்க ஃப்ரெண்டு வீட்டுல வாளி செஞ்சு கொடுத்தாங்க, சரி, அதை எப்படி நீங்க சாப்பிட்டீங்க?
1: என்ன மாரசாமி, திங்கிறதுக்காக செஞ்சு கொடுத்த வாளிய திங்காம அப்புறம் என்ன செய்வாங்க? அதான் தின்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2: என்னது வாளிய தின்னீங்களா? நீங்க சொல்ல வர்றது ஒண்ணுமே புரியலையே மாப்பிள.
1: என்ன மாமி, நீங்க இவ்வளவு வயசாயும் வாளினா என்னன்னு தெரியாம இருக்கீங்க. வாளி எவ்வளவு ருசியா இருந்துச்சு தெரியுமா?
4: நம்ம வீட்டு கணத்தடியில தண்ணி மொழறதுக்கு வாளி வச்சிருக்கோம். ஆனா நீங்க சொல்ற திங்கிற வாளி பத்தி எனக்கு ஒண்ணு தெரியலையே மாப்பிள. ஏண்டி அம்சவலி, உனக்கு ஏதாச்சும் இத பத்தி தெரியுமா?
0: நான் படிச்சப்ப ராமாயணத்துல வாளின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்ததா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மாமா சொல்ற வாளிய பத்தி எனக்கு எதுவும் தெரியலையே.
1: சாதாரணமா திங்கக்கூடிய வாளின்னு ஒரு பதார்த்தம், இது கூட உங்க எல்லாருக்கும் தெரியல. அப்புறம் என்னத்த என்ன சொல்றது
3: மச்சா, வாளிங்கிற ஒரு பலாரம் நீங்க சாப்பிட்டீங்க, சரி அப்படியே வச்சுக்கோ, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.
1: இப்பதான் மாடசாமி நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்கிற. அதாவது அந்த பலகாரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ரவுண்டா தோசைக்கல்ல போட்டு சுட்டது மாதிரி இருந்துச்சு.
2: அப்ப தோசைக்கல்ல போட்டு சுட்டா தோசை தான், தோசையா மாப்பிள?
1: இல்ல மாமி, அதான் சொன்னேன் வாளின்னு.
4: நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை சப்பாத்தியா இருக்குமோ?
1: அட போங்க மாமி, எனக்கு சப்பாத்தியா தெரியாதா? போன வாரம் கூட மாமி சுட்டு கொடுத்தாங்களே சப்பாத்தின்னு ஒண்ணு, அத பிக்க முடியாம பிச்சு மெல்ல முடியாம மென்னு திங்க முடியாம தின்னமே, அதுதானே சப்பாத்தி? அதுதான் எனக்கு தெரியுமா மாமி, இது நல்லா இனிப்பா வேற இருந்துச்சு மாமி.
0: அப்படின்னா ஆப்பம் தானே மாமா?
1: ஆப்பம் தெரியாதா? ஆப்பம் என்ன இனிக்குமா? ஆப்பத்துல தேங்காய் பால் சேர்த்தாதானே இனிக்கும். இதுல இனிப்பே கலந்து சுட்டிருந்தாங்க மாமி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: சரி மச்சான், நீங்க சாப்பிட்டது இனிப்பாவே இருந்துட்டு போட்டோம், அதுல வேற என்னென்ன இருந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா?
1: அதாவது அது ரவுண்டா இருந்துச்சு, கொஞ்சம் செவந்த கலையா இருந்துச்சு, அத புட்டப்ப உள்ளர கடலப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து இந்த தீபாவளிக்கு எல்லாம் முடிப்போம் என்னமோ சுழியனுக்கு, அதுக்கு பேர் என்ன?
2: ஓ பூரணத்தை சொல்றீங்களா மாப்பிள?
1: புஷ்பவனம், புஷ்பவனம்.
3: ஐயோ அது புஷ்பவனம் இல்ல மச்சான், பூரணம்.
1: பூரணமா புஷ்பவனமா? அது அதுக்குள்ள இருந்துச்சு. அதான் மாமி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வாளிய நான் வைக்க வைக்க ஒரு அஞ்சு அறுத்து தின்னு முடிச்சிடும் மாமி.
2: மாப்பிள அது வாளி இல்ல மாப்பிள, போலி.
1: போலியா? போலினா அது ஒண்ணு இல்லன்னு சொல்லுவாங்களா மாமி? ஆனா அதுக்குள்ள நீங்க ஏதோ சொன்னீங்களே புஷ்பவனமோ பூரணமோன்னு, அதுல இருந்துச்சு மாமி.
3: ஐயோ மச்சான், அது வாளியும் இல்ல போலியும் இல்ல, போலி அப்படின்னு ஒரு பதார்த்தம், அதான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு பேரு போலி.
0: அட போலியதான் இவ்வளவு நாளி வாளி வாளி இழுத்துக்கிட்டு இருந்தீங்களா?
1: அது ஒண்ணும் இல்ல அம்சவல்லி, அவங்க அந்த என்ன வாளியோ போலியோ அத செஞ்சு கொடுத்தாங்களா, அத தின்னோட ருசியா இருந்தோன்னு எங்க மாமி கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன், அது என்னன்னு கேட்டோன்னு அவங்க போலின்னு சொன்னாங்க, அத நான் மறந்துடக்கூடாதுன்னு போலி போலி போலின்னு சொல்லிக்கிட்டே வந்தா பாருங்க. இடையில இந்த நகை எடுத்துட்டு போன திருடனை பாத்துட்டேன், அவனுகிட்ட புடுங்கறதுக்காக போராடினதுல போலி வாலியா மாறி போச்சு மாமி.
2: போலி தானே மாப்பிள, கவலையே படாதீங்க, நாளைக்கே அதை செஞ்சு தந்துடுறேன். முதல்ல அந்த நகைப்பைய கொடுங்க மாப்பிள.
1: நகைப்பை தானே மாமி, கவலைப்படாதீங்க, அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டல, அது எங்கிட்ட இருந்தானா உங்ககிட்ட இருந்தானா?
0: மாமா ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க, முதல்ல இந்த டீய சாப்பிடுங்க.
1: அம்சவல்லி பரவாயில்லையே, பாயாவில ஆரம்பிச்சு சிங்கிள் சாயாவில முடிச்சுட்ட, நீ பொழைச்சுக்குவ.
3: சரி மச்சான், வள வளன்னு பேசிட்டு இருக்காதிங்க, டீய குடிச்சிட்டு அந்த நகைப்பைய பிரிங்க, எல்லாம் இருக்கான்னு பாத்துருவோம்.
4: அவசரப்படுத்தாதரா மாடசாமி, மாப்பிள்ள களைச்சு போய் வந்திருக்காரு, முதல்ல அந்த டீய குடிக்கட்டும்.

0: நல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்த அம்சவல்லி, ரொம்ப நன்றி. மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு மாமி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க?
1: என்னது சாப்பாடா? இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது மாப்பிள்ள. முதல்ல அந்த நகை பைய என்னட்ட காமிங்க.
0: அடாடாடாடா, நகை நகை நகை. சரி மாமி, இந்த இருக்கு நகை, இதெல்லாம் சரியா இருக்கு பாருங்க.
1: கொண்டாங்க கொண்டாங்க. இந்த நெக்லஸ் இருக்கு, ஆரம், இந்த மோதிரம் எல்லாம் இருக்கு மாப்பிள்ள. இந்த ஒரு 3 பவுன் செயினை மட்டும் காணுமே மாப்பிள்ள.
0: என்னது 3 பவுன் செயினை காணுமா? ஒருவேளை அந்த ஆளு 3 பவுன் செயின் எடுத்துக்கிட்டு கொடுத்துருப்பானோ?
2: என்ன மாப்பிள, இவ்வளவு சமத்தா கண்டுபிடிச்சிட்டு வந்து 3 பவுன இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களே.
3: மாமா, அது மாதிரிலாம் விட்டுட்டு வர மாட்டாங்க. நல்லா தேடி பாருங்க பெரியமா, உள்ளதான் இருக்கும்.
4: அம்சவல்லி, அந்த 3 பவுன் உள்ளறையும் இல்ல வெளியிலயும் இல்ல, என்னகிட்ட இருக்கு இந்த பாருங்க.
0: என்னது அந்த திருடன் இருந்தது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு மாடசாமி?
4: மச்சான், நான் வீட்டுக்குள்ள நுழையறப்ப இரவானத்துல ஏதோ மின்ற மாதிரி இருந்தது. கிட்டக்க போய் பார்த்தா இந்த செயின் இருந்தது. இது அம்மா செயினா செயின் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க வந்ததுன்னு தான் தெரியுது, அது அங்க யாரு வச்சிருப்பான்னு.
0: கை செலவுக்கு ஆகட்டுமேனு 3 பவுன் ஒதுக்கி இரவானத்துல சொல்லி வச்சுட்டு வந்தேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டானா?
5: அது ஒண்ணு இல்ல மாமி, நான் ரொம்ப பயங்கரமா மிரட்டி இந்த நகையை வாங்கின இல்லையா, அதுல பயந்து போய் ஒருவேளை இன்னும் வந்து மிரட்டி புடிச்சிருவனோன்னு எடுத்து வச்சிருந்த அந்த செயினை கொண்டாந்து இரவணத்துல வச்சுட்டு போயிட்டாமல இருக்கு. ஏதோ நம்மளுக்கு மொத்தத்துல 25 பவுன் நகை வந்துட்டல, விடுங்க.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: எல்லாம் சரி மாமா, கடைசி வரைக்கும் எப்படி மிரட்டி அதை வாங்கினீங்கன்னு சொல்லவே இல்லையே.
0: அடாடா, இத நாம சிந்திக்கலையே, இதுக்கு ஒரு கதை சொல்லணுமா? சரி சொல்லி வைப்போம்.
5: அது வந்து அம்சவல்லி, நம்ம நகைய கண்டுபிடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டோட உதவிய நாடி அவன் ஊடு நோக்கி போயிருந்தனா, அப்போ ஒருத்தன் மாமி சொன்ன அடையாளத்தோட தாடி மீசையும் நின்னுக்கு இருந்தான். அதோட கையில மஞ்ச பை வேற வச்சிருந்தான். கரெக்டா இருந்து மாமி சொன்ன அடையாளம் எல்லாம் வரகிட்ட. சரின்னு கிட்டக்க போனேன். என்னையா வேணும்னாரு. 25 பவுன் நகை உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான், தாரு ஓட்டம் ஆனும் துரத்தன. அப்புறம் அவரு ஓட நான் ஓட, நான் ஓட அவரு ஓட, அவரு ஓட நான் ஓட, இடையில ஒரு நாயும் சேர்ந்துக்குச்சு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஓட ஒரு முக்குட்டு சந்தில மாட்டிக்கிட்டோம்.
4: ஐயோ, அப்புறம் என்ன மச்சாச்சு?
5: அப்புறம் என்ன, ஓடுறதுக்கு அங்க வழியே இல்ல, திருக்கு முறுக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நாய் எங்க 2 பேரும் மேலையும் பாய, அவரு ஏ மேல பாஞ்சி பக்கத்துல இருந்த செவரு மேல ஏறி ஓட பார்த்தாரு. விடுவானா? நாய் என்ன கௌரத்துக்கு வர, அவரு எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்க, நாய் கிடைச்சாலும் பரவாயில்ல நகைப்பை தான் முக்கியம்னு அவர்கிட்ட இருந்த நகைப்பைய டபக்குன்னு போடுங்கண்ண. அவரு தப்பிச்சா போறன்னு சிவரேறி குதிச்சு ஓடிவிட்டாரு. அப்புறம் அந்த நகை பைய எடுத்துக்கிட்டு கீழே குதிச்சு பார்த்தா நாய் என்ன உடல, அதுகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சமாதானம் பேசி அதை அனுப்பி வச்சுட்டு நகை பையோட வீடு வந்து சேர்ற.
3: நாய்கிட்டயே சமாதானம் பேசுறீங்களா மாமா? நீங்க பெரிய கில்லாடிதான்.
5: அப்புறம் யாரு? நான் மாப்பிள்ள மன்னார் சாமியாக்கும்.

0: நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சா மாடசாமி, இல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: இனி தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான

0: விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3ஆம் வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த 30 ஏப்ரல் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9:50 நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது.

0: இதுகுறித்து ராஜ்கந்த்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25-23:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
9: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.

0: புதுப்பொலிவு
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
6: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
7: நேயர்களை இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.

0: சைபால் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்
3: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
5: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னென்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது, இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சுருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிட்றாங்க, அவ்வளோதான். அதாவது, உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான். இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றதில்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானா.
0: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கிய ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனிலக்கரை கொண்ட சைபால்.
6: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்,
2: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: காரைக்கால் பண்பலையின் காலை நேரத்து உற்சாகம் காலை காம்போ. ஆம் நேர்களே, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
0: கல்வியும் நன்னடத்தையுமே ஒரு மனிதனை நல்லவனாக்குகின்றன. அரிஸ்டாட்டில் பொன்மொழியோடு தொடங்குகிறதோ இன்றைய காலை காம்போ.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நேயர்களே, காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள சேர்க்கை குறித்த அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர், தையல்கலை, தகவல் பதிவு இயக்குபவர் மற்றும் அழகுகலை ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேருவதற்கு விருப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது தவறிய மாணவிகள் தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகல்களுடன், அதாவது ஜெராக்ஸ் காப்பியா, மார்க்ஷீட், டிசி, புதுச்சேரி ரெசிஸ்டன்ஸ் இவைகளுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விபரங்களுக்கு 043368 இந்த முன் இணைப்பு என்னோடு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 23 42 48, கைபேசி எண் 63 81 14 55 26.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: தரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்களின் கேட்கலாம் சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவில் இன்று இரவு சர்வ பிராயச்சித்த அபிஷேகம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு அச்சயலிங்க சுவாமி திருக்கோயில் சித்திரை ஏகதின உற்சவத்தில் இன்று காலை பஞ்சமூர்த்திகள் யதாஸ்தான பிரவேசம் சுத்தாபிஷேகம். சீர்காழி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர சுவாமி ஆலயத்தில் இன்று அருள்மிகு சண்டிகேஸ்வரர் உற்சவம். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சித்திரை சதய பெருவிழாவில் இன்று இரவு தெப்ப உற்சவம். கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று அருள்மிகு ஆறாவமுதன் அருள்மிகு சக்கரத்தாழ்வார் அருள்மிகு சக்கரவர்த்தி திருமகன் வெங்கடாஜலம் பிள்ளை சத்திரத்திற்கு எழுந்தருளல்.
2: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: நேர்களே, இன்று 7:30 உழவர் அரங்கம், பருத்தி சாகுபடி, திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் காலை 7:56 காலை காம்போவுக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
1: அனைத்தையும் வாங்கிட
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல நிறைய பேருக்கு வரும். சொல்லுவாங்க, ஞானம் அடைஞ்சாதான்ப்பா எல்லாமே நடக்கும் அப்படின்னு. நீங்க கடவுள்ல விட பாத்தீங்கன்னா ஞான கடவுள்லாம் இருக்காங்க. அப்ப இந்த ஞானம் அப்படிங்கறது வந்து கிளாஸ் மாதிரி கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரிலாம் கிடையாது. யாரு வேணாலும் எந்த வயசுல வேணாலும் ஞானத்தை அடையலாம். இது வந்து ஒரு துறவி சில சீடர்கள்ட்ட பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மாமன்னர் அசோகர் வந்து அந்த நாட்டுல குடிமை பணிகள் எல்லாம் பார்வையிட்டு போர்லாம் வேண்டாம், நம்ம நாட்டுல இருக்க மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கூட அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல ரொம்ப வயோதிக துறவி ஒருத்தர் சில சீடர்களோட வந்துட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே அசோகர் என்ன பண்றாரு, ரதத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராரு. வந்து அந்த புத்த பிக்ஷுகளுடைய கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. உடனே அந்த புத்த பிக்ஷு என்ன பண்றாரு, மன்னர் ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவு பெரிய ராஜ்யாங்கத்தை ரொம்ப சிறப்பா நடத்துறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாரு. இப்ப அவர் கிளம்பும் போது அந்த அமைச்சருக்கு சரியான கோபம், மன்னர் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி காலில் விழுந்துட்டாரே அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்துல அந்த அமைச்சர் இருக்காரு. ஆனா எதையுமே காட்டிக்கல. நேரம் அரண்மனைக்கு வந்தோடனே அந்த அமைச்சர் வந்து மாமன்னன் அசோகர்கிட்ட சொல்றாரு, மன்னா நீங்க செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தருது, நீங்க போயும் போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி இவருக்கு ஏதாவது ஒரு படிப்பினை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கிட்ட சொன்னாரு, நீ போய் ஒரு ஆட்டு தலை, ஒரு புலி தலை, ஒரு மனித தலை, மூணு தலையை எடுத்துட்டு வா. நேரா போனாரு, ஒரு கடையில போய் ஆட்டு தலையை வாங்கிட்டாரு. புலி தலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே போர் வீரர்களை கூப்பிட்டு போய் எப்படியாவது எனக்கு ஒரு புலி தலை வேணும்னு கேட்டாரு. புலி தலையை கொண்டு வந்துட்டாரு. மனித தலைக்கு அலையிறாரு, உயிரோடு இருக்கிறோன்னு நம்ம கட் பண்ணி கொண்டு வர முடியாது, அது கொலை குற்றம் ஆயிடும். உடனே வந்து சுடுகாட்டில் போய் புதைச்ச ஒருத்தரை தோண்டி அந்த தலையை எடுத்துக்கிட்டு மூணுத்தையும் கொண்டு வந்து அரண்மனையில் வந்து நிற்கிறாரு. மன்னர் சொன்னார் அமைச்சரை பார்த்து, இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்கினாரு. போன வயத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டு தலை ஈஸியாக வித்துருச்சு. புலி தலையை ஒரு பணக்காரர் பெரிய பங்களா கட்டியிருக்காரு. அந்த பங்களால வந்து இதை வந்து அழகா வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புலி தலையையும் ரொம்ப சிரமப்பட்டு பார்த்து வித்தாச்சு. ஆனா அந்த மனுஷன் தலையை யாரும் வாங்கவே இல்லை. போய் ஒவ்வொரு ஆளா கெஞ்சுறாரு, யாரும் வாங்கல. பொழுது போயிடுச்சு. திரும்பி அந்த மனித தலையோட அங்க திரும்பி வர்றாரு. உடனே அமைச்சர்கிட்ட வந்து மன்னர் சொல்றாரு, பரவாயில்ல இப்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப வச்சுட்டு நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள இந்த தலையை கொண்டு போய் யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்துரு அப்படின்றார். உடனே மறுநாள் போறாரு, பாக்குறவன்ட்டுலாம் கொண்டு போய் அந்த மனித தலையை ஃப்ரீயா கொடுக்கறாரு. யாருமே வாங்க மாட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க. இவரை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு அந்த மனுஷ தலையை தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு, நான் ஃப்ரீயா கொடுத்தேன், யாருமே வாங்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அரசர் சொன்னாரு, மனுஷன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மரியாதை. உயிர் போயிடுச்சு அப்படின்னா சக மனுஷனே நம்ம தலையை வாங்கி வச்சுக்க மாட்டான் பத்தியா. இதுதான் உலகம், இதை புரிஞ்சுக்கோ. அவங்கள்ட்ட உயிர் இருக்க

0: போது கூட அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்த ஞானி காலில் விழுந்து வணங்குறது தான் ஞானம். ஞானத்தை அடையணும் அப்படின்னா உயிர் போனாலும் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உயிரோட இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளை உணர்ந்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஞானம்னு சொன்னாரு. அவரும் ஞானத்தை அடைஞ்சாரு. நீங்களும் ஞானத்தை அடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: வணக்கம் நேயர்களே. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருப்பது துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பயணங்கள் இதை பற்றி கொஞ்சம் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம அப்படியே ஜாலியாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஒரு மன நிம்மதி, மன ஆறுதல், இல்லை புதிதாக ஒரு இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு, நமக்கு காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நம்ம புதிதாக ஒன்றை தெரிஞ்சுக்க போகிறோம், நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இயற்கையாகவே மேம்படுங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த பயணங்கள் என்ன சில சொல்லுவாங்க, நிறைய புது புது இடத்த வந்து நம்ம

எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல இருக்கிறத விட புது இடத்துக்கு போகிறப்ப நம்ம அங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரம், உணவு முறைகள், மொழிகள் இப்படி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பயணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி புதிய கலாச்சார அனுபவங்களையும் மகிழ்ச்சியை நமக்கு வழங்குதுங்க. நம்ம நடைப்பயணமாக சிறிது தூரம், காலையில் நம்ம வாக்கிங் போகிறோம் இல்லையா, அந்த வாக்கிங்கே கூட நமக்கு அழகான ஒரு பயண அனுபவத்தை கொடுக்கும். நம்ம அதை வெறும் உடற்பயிற்சி அப்படின்னு மேற்கொள்ளாமல் இன்றைக்கி காலையில் நம்ம மகிழ்ச்சியோடு தொடங்குகிறோம். நம்மளுடைய நடைப்பயிற்சியை, நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாளை நம்ம இனிமையாக தொடங்கலாம். அதே போல் நம்ம புகைவண்டி ரயிலில் போகிறதா இருக்கட்டும், விமானத்தில் பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், கப்பலில் பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி நம்மளுடைய அந்த பயணங்கள் வந்து வெவ்வேறு போக்குவரத்து முறையாக இருந்தாலும் நமக்கு பிடித்த ஒரு அனுபவம், நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், நிறைய நல்ல சிந்தனைகளை தோற்றுவிக்க கூடியது, நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த பயணங்கள். இதில் வந்து இந்த பயணங்கள் மேற்கொள்கிறப்ப நமக்கு வந்து சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும், தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், சுய விழிப்புணர்வாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நம்மளை நம்மளே மேம்படுத்துறதுக்கான வழிகளும் கிடைக்குங்க. இப்போ ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறோம், நம்மளுடைய சொந்த வாகனத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம மட்டும் தனியாக போகிறப்ப நமக்கு அங்கே பெரிதாக சகிப்புத்தன்மை தேவைப்படாது. இதே நம்ம ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம மற்ற பயணிகள் கூட பயணம் பண்ணுறப்ப நம்ம சில வந்து அவங்களுக்காக பொறுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ இடவசதியாக இருக்கட்டும், நம்ம சீட்டுக்குள்ளே தான் உட்காரணும், நமக்கு பிடிச்சாலே இந்த நேரத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம சகிப்புத்தன்மையை மேம்படுத்துகிறதா இருக்கட்டும், நம்மளால் தனியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், நம்மளால் இந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய பயணம் கரெக்டாக இந்த டைமில் இந்த இடத்துல முடியும், இந்த டைமில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிற கூடிய சுய விழிப்புணர்வாக இருக்கட்டும், இது எல்லாமே பயணம் வந்து நமக்கு வழங்குதுங்க.

அதே போல் இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மன ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்ச சீட்டில் இப்போ ஜன்னலோர சீட்டு நிறைய பேர் விரும்புவோம். அப்போ நம்ம அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நம்ம இயற்கையாக இருக்கட்டும், சுற்றி உள்ள அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே போவோம், இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ அது வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளுக்கு வந்து ஒரு புது விஷயத்தை, ஒரு புது பார்வையை தருங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: கேழ்வெள்ளூர் பாலா வாஷ் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்களோடு ஃபர்னிச்சர் மொபைல்ஸ் பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழவீதி, கீழ்வேளூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஇ என் ஆயில். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:45 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:00 மயிலாடுதுறை ஆர்சி நடீசு செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: நன்றி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொழிலும்பாட்டு நிகழ்ச்சியில பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம் இல்லையா. பயணங்கள் இதை பத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பயணத்தில் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும், தனிப்பட்ட வளர்ச்சி, அதாவது இப்போ சகிப்புத்தன்மை, பொறுமை, ஒரு புதிய சூழலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளே வந்து மாற்றிப்போம் இல்லையா. அங்கே

வந்து எப்படி வாழ்கிறது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை சார்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபரே நமக்கு கிடைக்குது, பணி மாறுதல் அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். இப்படி நிறைய கற்றுப்போம். இப்போ புதிய இடத்துக்கு போகிறோன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக நடப்போம், அதுவும் கூட நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் தனிப்பட்ட தனி பயணங்கள் வந்து நமக்கு தன்னம்பிக்கை தரம் அப்படின்னு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுடைய பொதுவான பயணங்கள். இதே நம்ம ஒரு பயணமாக மேற்கொள்கிறோம், ஒரு இடத்துக்கு நம்ம சின்ன சுற்றுலாவாக போகிறோம், இல்லை அந்த இடத்த பற்றின ஒரு ஆவணம் தயாரிக்க போகிறோம், அப்போ நம்மளுடைய பயணங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பயணங்கள் வந்து மேற்கொள்கிறப்ப முதல்ல வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து திட்டமிடல். இந்த பயணம் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து இந்த பயணங்களில் என்னென்ன செய்யணும், நம்மளுக்கு தேவையான தரவுகளை வந்து எங்கேருந்து பெறணும் அப்படிங்கிறத நம்ம இதற்கு முன்னாடி அந்த இடங்களுக்கு வந்து பயணம் மேற்கொண்டவங்களுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும், இல்லை அங்கே இருக்கிறவங்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா இந்த பயணங்களை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம், என்னென்ன நமக்கு தேவைப்படுது. அதுவும் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உள்ளங்கை உலகம் மாதிரி நம்மளுடைய மொபைல்லே எல்லாம் கிடைக்குது இல்லையா, இப்போ அதை வச்சும் நம்மளுடைய பயணங்களை வந்து நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி நம்ம பிளான் பண்ணி திட்டம் பட்டு செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு நிதி பிரச்சனையாக இருக்கட்டும், நேர பிரச்சனையாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுக்கு எந்த தகவல் நம்ம தேடுறோம், இல்லை நம்ம சுற்றி தான் பார்க்க போகிறோம், நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் அதாவது நம்மளுடைய அந்த ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் நம்ம சின்ன சுற்றுலாவாக நம்ம கழிக்க போகிறோம் அப்படின்னாலும் அதை பயனுள்ள வகையில் நம்ம செயல்படுத்துறதுக்கு இந்த திட்டமிடல், பயண திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க.

0: கரைக்கல் பண்பில் 100.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா மற்றும் சீர்காழி நாராயணன் சோழரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா மற்றும் சீர்காழி நாராயணன் சோழரி.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
2: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சிதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
6: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
5: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

இப்போ பயணங்கள் வந்து நம்ம திட்டமிட்டு நம்ம அந்த இடத்துக்கும் கிளம்புறோம் இல்லையா, அப்போ நம்ம புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்து அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குது, இல்லை அந்த பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் எப்படி இருக்குது. நம்ம வெளிநாடு இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் இருந்தாலும் சரி, அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விதி

எப்படி இருக்குது? நம்ம வெளிநாடு இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் இருந்தாலும் சரி, அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விதிமுறைகள்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே அத்தியாவசியம், அவசியமாக பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பயணங்களில் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், சுகாதாரம், இது வந்து ரொம்பவே முக்கியம். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், சுகாதாரம் அப்படின்னு வரக்குள்ள நம்மளுடைய மருத்துவம் சார்ந்த ஆரோக்கியமும் இதில் உள்ளடங்கும். இப்போ நம்ம வெளியூர் பயணம் திட்டமிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ உபகரணங்கள், மருந்து மாத்திரைகள், இது எல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சிடணும். நம்மளுடைய மருத்துவருடைய ஆலோசனையும் வந்து நம்ம பெறணும். நம்ம வந்து ஒரு சிகிச்சையில் இருக்கோம் அப்படின்னா இந்த பயணம் வந்து நம்ம மேற்கொள்கிறோம், இத்தனை நாட்கள் இல்லை இத்தனை மாதம் வந்து நம்ம அங்கே இருக்கணும், அப்போ நாங்கள் என்னுடைய உடல்நிலை சார்ந்து நான் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது, அந்த வெளியூர் பயணம் சிறப்பாக அமைகிறதுக்கு மருத்துவருடைய ஆலோசனையை நம்ம முன்கூட்டியே வாங்கி கொடுங்க. இணைந்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். ஏழு மணி 45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: கிங்

பயணங்கள், பயணங்கள் வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதே போல் நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தர வல்லதுங்க. இன்னொன்று நம்மளுக்கு வந்து படிப்பு ஆர்வத்தை தூண்டுறது. அதாவது சிலருக்கு வந்து புத்தகம் படிக்க பிடிக்கும், சிலருக்கு வந்து புத்தகம் படிக்க நேரம் வந்து ஒதுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்கிறப்ப நம்மளுக்கு விருப்பமான புத்தகங்கள், நம்ம எதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த கருத்துக்கள்லாம் வந்து நம்ம பெறுறதுக்கு பயணங்கள் வந்து நமக்கு ரொம்பவே வழிவகை செய்யும். அதே போல் பயண இலக்கியம், நம்மளுடைய பயணம் எப்படி இருந்தது, நம்ம சந்தித்த நபர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்டேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம், நம்ம எந்த ஊருக்கு போனோம், என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த இடத்தினுடைய நம்மளுக்கு பிடித்தமான விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை, இதை பற்றின ஒரு தகவலாக, ஒரு கட்டுரையாக நம்மளுடைய பயண அனுபவங்களையும் நம்ம எழுதலாங்க. இது எல்லாமே பயணங்கள் நமக்கு தரும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். தொழிவரம் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். பயணங்கள் வந்து நமக்கு நிறைய பயன்களும் தருது இல்லையா? அதாவது மன அழுத்தம், புத்துணர்ச்சி, புதிய கலாச்சாரம், மனிதர்களை பார்க்கறது இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த படைப்பாற்றல் மற்றும் அறிவாற்றல் இது சார்ந்த மேம்பாடும் நமக்கு கிடைக்குங்க. அதாவது ஒரு புதிய சூழல், புதிய மொழிகள், புதிய கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டும். அதை நம்ம கற்றுக்கணும். அதாவது அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம பயன்படுத்தணும், அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டை அது அதிகரிக்கும். படைப்பாற்றலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு உதவுதுங்க. அதாவது சமூக தொடர்பு, புதிய மக்களை சந்திக்கிறது, புதிய நட்பு வட்டாரங்களை உருவாக்குறது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தவங்களை பார்த்துருக்கோம், பழகிறோம், நாளை பின்ன நம்ம வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வருவோம். இதை பற்றின தரவுகள், டேட்டாக்கள் நம்ம சேகரிக்கணுங்கிறப்ப அவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும். இல்லை அவங்கள பற்றின புரிதல் வந்து நமக்கு நல்ல விதமாக இருக்குங்கிறப்ப புதிய நட்பு வட்டாரங்களை நம்ம உருவாக்குவோம். நம்மளுடைய நண்பர்கள் குழாம் வந்து விரிவடையுது இல்லையா? அதே போல் நம்ம உணவை சொல்லலாம். ஒரு புதிய உணவு வந்து நம்மளால் சாப்பிட முடியும். புதிய இடத்துக்கு போகிறப்ப அந்த உணவு வந்து நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்படி நிறைய பயன்களை வந்து அந்த பயணங்கள் வந்து நமக்கு வழங்கிட்டே இருக்குதுங்க.

0: இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பயணங்களை பற்றி, பயணங்கள் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் தருது, நம்மளை எப்படிலாம் மகிழ்ச்சியாக வச்சுருக்கு, நம்மளை மேம்படுத்துது அப்படிங்கிற தகவலோடு வந்து நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. பண்டிகையில் இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: கும்போகணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
7: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய நெகட்டிவாக இருந்தாலும், கலராக்கி பேக்லைட், ரிமோட் லைட், ஃப்ரேம், லேமினேஷன் செய்து தர
6: ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம்.
8: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள்இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மெயின் ரோட், திருவிளையாட்டம்.
9: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே
10: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
11: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
12: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
11: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
12: BSc Nutrition and Dietetics, BSc Biotechnology, MCOM, MSc Computer Science, Diploma in Yoga ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
13: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
14: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
13: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
14: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
13: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
14: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: TMC திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
4: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
9: நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர், துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள்.
10: ஒரு காய்ச்சல் இருந்துச்சுன்னா பேராசிட்டமால் மதரே கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு மருத்துவர்கிட்ட போய் என்ன வெயிட்டில் இருக்காங்க குழந்தை, ஏன்னா எல்லா மருந்துகளும் வெயிட் பேஸ்டு தான். ஸோ இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இந்த

0: இந்த எடைக்கு நம்மளுக்கு இவ்வளோதான் பேராசிட்டமால் கொடுக்கணுன்ற டோஸ் இருக்கும். ஸோ மருத்துவரோட பரிந்துரைப்படி நம்ம பேராசிட்டமாலை எவ்வளோ இடைவெளிக்கு கொடுக்கணும் அப்படின்றக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதை தவிர கொஞ்சம் உடம்ப தொடச்சி விடுறது, ரொம்ப டைட்டாக கிளாத்ஸ் போடாமல் ஒரு லூஸான ஒரு துணியை போட்டு விடுறது, கொஞ்சம் சில்லான என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சல் இருக்க குழந்தைங்களுக்கு அதிகமான லிக்விட்ஸ், அதாவது அது ஜூஸோ இல்லை தண்ணியாவோ கொடுக்கறது கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள்.
1: அவங்க இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை வந்து இப்ப மோஷன் சரியா போகல, ஒரு ரெண்டு நாள் கூட போகாம இருப்பாங்க, உடனே அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடும். இது எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இதுக்கு வீட்லயே என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் டாக்டர்?
0: ஆக்சுவலாக குழந்தைங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து மோஷன் போகிறது, கழிவுகளை வெளியேற்றுறன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம சாப்பாடு அப்படின்றது ஒரு நியூட்ரிஷனுக்காகவோ இல்லை தேவைக்காகவோ நம்ம சாப்பிட்றது கிடையாது. கலர்ஃபுல்லாக இருக்க குழந்தை பார்த்து சிப்ஸு ஸ்நாக்ஸ் அப்படி எது கேட்டாலும் சாப்பிட்டுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு நார் சத்தோ இல்லை சத்தான உணவுகளோ கிடையாது. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக மோஷனும் போக கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம இந்தியன் டாய்லெட் செட்டப்பில் நம்ம போயிருப்போம், இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ ஆக்டிவிட்டீஸும் கம்மி. இப்போ இருக்க எந்த குழந்தைங்க வந்து நம்ம ஈவினிங் போனால் மற்ற குழந்தைங்களோட விளையாடுறது ஆடி ஓடுறது எதுவுமே கிடையாது, மொபைல் கேம்ஸ்லேயே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் மோஷன் வெளியே வராமல் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 days அந்த மாதிரி வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து மோஷன் குழந்தைங்க போகலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை ஆலோசனைக்க வேண்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளமுக்கு காரணமே வந்து வெளியே சாப்பிட்ற இந்த துரித உணவுகளும் இந்த தேவையில்லாத சிப்ஸு ஸ்நாக்ஸு பிஸ்கெட்ஸு அதுக்கப்புறம் மொபைல் கேம்ஸில் விளையாண்டுட்டு இருக்கிறது இதுதான் காரணமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம சில டெஸ்ட்லாம் எடுப்போம். ஸோ குழந்தைங்க டெய்லி மோஷன் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மோஷன் ரெகுலராக போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு இறுகி போகாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு சாப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார் சத்து உள்ள அந்த கீரை கேரட் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் இதெல்லாமே வந்து டெய்லி கண்டிப்பாக அவங்களோட உணவில் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும்.
1: சரிங்க டாக்டர், இது வந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த பச்சிளம் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, பிறந்த குழந்தைகள், ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும்?
0: பச்சிளம் குழந்தைகள் வந்து மோஷன் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது மோஷனோட கலர் அதோட தன்மை இது எல்லாமே பிறந்த நாள்ல இருந்து 6 months வரைக்கும் ஒரு மாறுபாட்டு உண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறந்தோன்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு கிரீனா பிளாக்கிஷா இருக்கும், போக போக என்ன ஆகுனா ஒரு 3-4 நாள் கழிச்சு ஒரு பச்சையும் ஒரு மஞ்சளும் கலந்துருக்கும், அதுக்கப்புறம் மஞ்சளா போகும். ஒரு சில நாள் வந்து ஒரு நாளைக்கு 7 முறை வரைக்குமே போகும், ஒரு சில நாள் வந்து போகவே போகாது. ஸோ ரெண்டுமே நார்மல் தான். ஒரு 6 months வரைக்கும் குழந்தைங்க ஒரு நாளைக்கு 7 முறை மோஷன் போனாலும் 7 நாளுக்கு 1 முறை தான் குழந்தைங்க மோஷன் போறாங்க அப்படின்னாலும் பச்சிளம் குழந்தைங்களுக்கு, அதாவது 0 to 6 months சொல்ற பேபிங்க்கு நார்மல் தான், பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அவங்க தைராய்டு லெவல் நார்மலா இருக்கா, பிறந்தோடனே பண்ற டெஸ்ட் நார்மல் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான். யூரின் மட்டும்தான் நம்ம நல்லா போறாங்களான்றது பாத்துக்கணும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி சாரதாஸ்
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட், நாமும் நம் மனதும், அதாவது மனித வாழ்க்கையில் வந்து மனிதர்களோட ஓட்டத்தை தீர்மானம் பண்ணுறதே ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் தான் இல்லையா. அந்த மனதில் தோன்றும் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதற்கான சில வழிமுறைகள் என்ன, மனதை பற்றிய சில கருத்துகள், தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த தலைப்பு வந்து செல்வ சுகப்பிரியா அவங்க தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க வரட்டும், வந்ததுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து நாமும் நம் மனதும் பற்றி பேசலாம். இப்பொழுது பாடல் கேட்கலாம் நீர்களே.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
6: அனைத்தும்
7: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
10: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
11: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நாமும் நம் மனத்தும், அது மனம் வந்து ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னாக்க, நம்ம வந்து எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் வந்து நம்ம செயல்களாக பிரதிபலிக்கும் இல்லையா.

0: அதனால தான் மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: விவேகானந்தரும் வந்து அப்படிதான் குறிப்பிடுவாங்க. நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும்.
0: சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வ பிரியாவோட மைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணிவிட்டு நம்ம பேசலாம். இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: நானும் நம் மனதும்.
1: அதாவது நம்ம மனசு வந்து எப்படிலாம் இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா.
2: என்னதான் சொல்ல போறீங்கன்னு நாங்களும் ஆர்வமா இருக்கோம். ஆரம்பிங்க.
1: நம்ம மனசு தாங்க நம்மளுடைய உலகம். அதாவது நல்ல சிந்தனையா இருக்கட்டும், நல்ல வாழ்வு, மகிழ்ச்சி, அமைதி, இதெல்லாமே நம்ம மனதை பொறுத்து தான் அமையுது நமக்கு. அப்போ ஒரு நாளை தொடங்குறப்ப நம்ம மனதளவில் இந்த நாள் சிறப்பாக இருக்கும், இல்லை இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத நல்ல விதமாக சிந்திச்சு அந்த நாளை தொடங்கணும். அப்போ நம்ம மனதளவில் நம்ம தொடங்குறப்ப நம்மளுடைய நாள் உண்மையிலே சிறப்பாக அமையும்.
2: கண்டிப்பாக. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம மனித மூளையில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றும். நம்ம எந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும் இல்லையா.
1: ஆமாம். அதாவது நம்ம மனம்தான் நம்மளுடைய நண்பனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மனசை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம மனதில் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றுதுன்னு சொல்லுதீங்க இல்லையா.
2: மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும்.
1: அப்போ தான் நண்பனாக இருக்கும்.
2: இந்த மனதை ஆளுமை பண்ணுறது எப்படிங்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது.
1: ஆமாம்.
2: என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
1: மனதை ஆளுமைப்படுத்துறது அப்படின்னா அந்த தேவையற்ற எண்ணங்கள்லாம் தோன்றுறது இல்லை, அப்போ வந்து நம்ம வந்து நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்ணும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி பண்ணுவாங்க, இல்லை ஒரு விளையாட்டா இருக்கட்டும், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓவியம் வரைகிறது,
2: ஆர்வம், நமக்கு பிடித்தமான ஒரு கலை, ஒரு அல்லது ஒரு வேலையில நம்மை முழுசா ஈடுபடுத்திக் கொள்ளும்.
1: இல்ல ஒரு டீ குடிச்சா ஒரு சிலருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்ல வந்து ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வந்தா, இப்படி காலார நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என் தோட்டத்தை சுத்தி போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு. அப்படி நம்ம மனசை கட்டுப்பாடு பண்றது அப்படிங்கறது கட்டுப்பாடுங்கிறத விட அதை நிலையா வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம நிலையா வச்சுக்கிட்டோம்னாவே அந்த சமநிலை வந்து ரொம்ப சீரா இருக்கும் நமக்கு.
2: மனதை ஆளுமை செய்யறது வந்து தன்னார்வம், வாசிப்பு, புத்தக வாசிப்பு, இல்லாம மௌனம். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாகுது, ஏதோ ஒரு நேரத்துல சில நிமிடங்களாவது நம்ம அமைதியா இருந்தோம்னாக்க மனதை வந்து ஆளுமை பண்ண முடியும். அதே நேரத்துல மன அழுத்தத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
1: ஆனா இப்ப நிறைய பேர் வந்து அந்த கைபேசியை வச்சுக்கிட்டு அமைதியாவே தானே இருக்கும், அப்படி பாத்துக்கிட்டு.
2: நம்ம வாய் தான் அமைதியா இருக்கு, எண்ணங்கள் அமைதி.

0: நிச்சயமா. அதே போல அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப மனதுல வந்து கவலையா இருக்கட்டும் பதட்டமா இருக்கட்டும்,
1: அந்த எண்ணத்தை பவர்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க.
0: எண்ணத்தை பவர்ஃபுல்லா மாத்தணும்,
1: ஆற்றல் நிறைந்ததா மாற்றணும்.
0: ஆற்றல் நிறைந்ததா மாற்றோம்னா நம்ம ஒருநிலைப்படுத்திக்கணும். இப்ப இதுதான் நம்மளுடைய கோல் அப்படின்னா, இதை செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மனசுல அதை பதிய வச்சு, இந்த வழியில இதை நம்ம செஞ்சாதான் இதை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம். அதே போல அந்த எண்ணங்களுடைய ஆற்றல்னு சொன்னோம் இல்லையா, இந்த மனக்கவலை பதட்டம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அமைதியை குலைக்கும். அப்ப நம்ம எண்ணத்தை வந்து எப்போதும் தூய்மையா வச்சிருக்கணும், அமைதியா வச்சிருக்கணும், அதுதான் நம்மளுடைய முதல் கடமையும் கூட.
1: தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: ஆமா,
1: அது என்ன, எப்படி எண்ணத்தை தூய்மைப்படுத்துறது?
0: இப்ப வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப நம்ம சொல்ற செயலே வந்து நல்ல விதமா ஒருத்தவங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறப்ப அந்த நல்ல செயல்களை தான் நான் சொல்லணும். அப்ப அதுதான் வந்து நம்ம என்ன வந்து சிந்திக்கிறது வந்து நேர்மறை எண்ணமா சிந்திக்கிறது. இப்ப நம்ம கிட்ட மைக் இருக்கு அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க மனதை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இல்ல புண்படுத்துற மாதிரி ஒரு தவறான சொல்ல நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அப்ப எண்ணத்தினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய சொற்கள்,
1: நேர்மறை எண்ணங்களா இருக்கணும், எதிர்மறை எண்ணங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. எண்ணத்தை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க, எந்த நேரமும் ஒரு நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து எந்த நேரத்துல வேணாலும் என்கிட்ட கேக்குறீங்க வந்து, இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை வெளிப்படையா சொல்லணும். அந்த அளவுக்கு நான் யோசிக்கணும், சொல்ல முடியாத விஷயங்களை
0: நம்ம சிந்திக்க கூடாது,
1: சிந்திக்க கூடாது. அதுதான் என்ன தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: நிச்சயமா. அதே போல ஒரு குறிக்கோள் இருக்குன்னா, அந்த குறிக்கோளை வந்து நம்மளுக்கு வந்து நன்மை இருக்கிறத விட நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நன்மை இருக்கு, இந்த செயல்னால ஒரு நன்மை மட்டும்தான் நடக்கும், இது எல்லாருக்கிட்டையும் நான் வெளிப்படையா சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த செயல் வந்து ஒரு சிறப்பான எண்ணம், அந்த எண்ணத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம் செயல்படுத்தலாம். ஆக நம்மளுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த செயலா இருக்கும் இல்லையா. ஆக நல்லதை தான் நம்ம சிந்திக்கணும்.
1: அதாவது நம்ம பேசும் வார்த்தைகளை விட நமக்குள்ள நாம பேசிக்கொள்ளும் உள் உரையாடல்கள், நம்ம மனதோட நம்ம பேசிக்கொள்ள உள் உரையாடல்கள், அதாவது இன்னர் கான்வர்சேஷன் சொல்றாங்க, ரொம்ப வலிமையானது, ஆற்றல் மிகுந்தது. அதான் சொன்னீங்க இல்லையா, காலையில் எழுந்தவுடன் இன்று நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக் கொள்றது,
0: அது ஒரு வகையான லேர்னிங்னு சொல்லலாம், கற்றுக்கிறதுன்னு சொல்லலாம்,
1: நேர்மறை ஆற்றலை கொடுக்குது இல்லையா.
0: ஏன்னா வந்து இப்ப அலாரம் அடிக்குது அப்படின்னா நம்ம முதலாரத்திலேயே நம்ம எந்திரிக்கிறதுக்காக தான் வைக்கிறோம். திரும்ப நம்ம வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறனால 4 மணி
1: மெயின் அலாரம் வேற, சப்பு வேற.
0: ஆமா,
1: 4 மணிக்கு ஒண்ணு, 4 1 ஒண்ணு, 4 2 ஒண்ணு, இப்படிதான் வைக்கிறது நம்ம.
0: ஆமா, நம்ம வந்து 5 மணிக்கு எழுந்து ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம 4:55 வச்சு 5 மணிக்கு ரெடி ஆகிடணும். ஆனா நம்ம வந்து 4:10 வச்சிருப்போம் இல்லையா, நிப்பாட்டி தூங்க, அடுத்த 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம், அப்படி இருக்க கூடாது. நம்ம மனதளவுல வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம், காலைல வந்து 5 மணிக்கு தயாராகவே இருக்கணும் அப்படின்னா அந்த கற்றுக்கொள்றது அப்படிங்கறது நம்ம மனதுக்குள்ளே இருந்து தொடங்கணும். இதுதான் வந்து ஒரு சிறப்பான கற்பித்தல், கற்றுக்கொள்ளுதல்னு கூட சொல்லலாம். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்லலாம், நேரத்தோட எந்திரிங்க அப்படின்ட்டு.
1: அது ஆத்மார்த்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: நிச்சயமா.
1: அடுத்தது இயற்கையோடு இணைந்து வாழறதும் மனதிற்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதாவது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த செடி கொடிகளுக்கு நம்ம தண்ணீர் ஊட்டுறது, அந்த பறவைகளோட சத்தத்தை, இதெல்லாம் அந்த மரத்தெல்லாம் தென்னை மரத்தில் அப்படி கூர்ந்து கவனிச்சு பாருங்க, நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியும் இருக்கும். அனுபவங்களுக்கு தெரியும் இல்லையா.
0: ஏன்னா
1: மனதிற்கு ஒரு தெரப்பின்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா. அதே போல இந்த கடினமான காலம்னு சொல்லுவோம், இப்போ நமக்கு கூட வந்து சில சூழ்நிலைகளை வந்து கையாள முடியாததெல்லாம்
1: சவால்களான நேரம்,
0: அப்ப வந்து நம்மளுடைய எண்ணங்கள் சீரா இருக்கு, நம்ம மனது வந்து சமநிலையில இருக்குன்னா அந்த எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நம்மளால அதை வந்து கடந்து வர முடியும், அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். கடந்துங்கிற மாதிரி நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருப்போம் மனதளவுல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்போதும் நேர்மறை சிந்தனையோட இருக்கணும். நிச்சயமா. அதுக்கான வந்து இப்ப ஒரு பிரச்சனை வருது, சின்ன வயசுல இருந்து வந்து நம்ம பயம்னு சொல்லி கொடுக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு குழந்தைங்கன்னா தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க, இப்ப நெருப்பை பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னா, இப்ப தண்ணியில வந்து நம்ம நீச்சல் பழக கத்துக் கொடுக்கணும். அது வந்து உடற்பயிற்சியா இருக்கட்டும், ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதும் உதவியா இருக்கும். இப்ப நெருப்பு சுடுனா இப்ப நம்ம அதை வச்சுதான் சமையல் செய்யறோம், நம்மளா அதுல கையை வச்சாதான் சுடும். இப்ப இதை மாதிரி நம்ம சொல்லி பழக்கப்படுத்துறப்ப நம்ம மனதளவுல கத்துக்கிறோம், கற்பிக்கவும் செய்யறோம் இல்லையா. அப்ப நல்ல சிந்தனையை வளர்க்கணும்.
1: அதாவது எது நமக்கு பயத்தை கொடுக்குதோ சிறு வயதுல, அதை வந்து துணிச்சலா அந்த செயல்ல இறங்குங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா.
0: நிச்சயமா.
1: ஓகே.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர

0: இச்சலுகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நேரம் காலை 9:30 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
11: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
12: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
11: தரத்தில்
14: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
14: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: May 4 இன்றைய தினத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம நினைவு கூறும் நிகழ்ச்சி இது தேதியும் செய்தியும். முதல் நிகழ்வு, திரைப்படத்துறைக்காக ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்ற திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் சத்யஜித் ராய் அவரின் பிறந்தநாள் என்று 1992 ஆஸ்கார் விருதும் அதே ஆண்டு பாரத ரத்னா விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது.
11: 1995 நான்காவது ASLV D4 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டு SROSS-C2 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்திய நாள் இன்று.
5: தமிழக எழுத்தாளர், சமுதாய சிந்தனையாளர், அறிவியல் கோட்பாட்டாளர் என பன்முக திறமை உடைய பேராசிரியர் ந சஞ்சீவி அவரின் பிறந்த நாள் இன்று. 1927 இதே நாளில் திருச்சியில் பிறந்தவர். பல நூல்கள் எழுதியும் பதிப்பித்தும் உள்ளார். திருநெல்வேலி வரலாறு என்ற நூலை மொழிபெயர்த்தும் உள்ளார்.
11: 1957 பெரும் வரலாற்றாசிரியர் ராய் சௌத்ரி ஹேமச்சந்திரா அவர்களின் நினைவு நாள் இன்று.
5: இத்தாலிய ஓவியர், சிற்பி, கட்டிடக் கலைஞர் என இன்னும் பல பன்முக திறமை உடைய ஓவியர் லியோனார்டோ டாவின்சி அவரின் நினைவு தினம் இன்று. இவரது கடைசி விருந்து மற்றும் மோனலிசா போன்ற ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. இவர் ஒரு கண்டுபிடிப்பாளரும் கூட.
11: மங்களூர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவரும் மைசூரின் ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்ட திப்பு சுல்தான் அவரின் நினைவு நாள் இன்று.
5: 1963 வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர்களுள் ஒருவரான இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் கியூலியோ நட்டா அவரின் நினைவு நாள் இன்று.
11: இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
12: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
11: நிகழ்ச்சியை வழங்கிய திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
14: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
14: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: காரைக்கால் வானொலியில் மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குச்சல் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
4: அனில் சோயா சங்க்ஸ்
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: நம்ம அனில் பாஸ்தா
4: மற்றும் சிறப்பு விற்பனை நிகழ்ச்சியில் நாமும் நம் மனதும். அடுத்த தகவல் என்ன பிரியா?
7: அடுத்த தகவல் வந்து தன்னாய்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனசு வந்து எப்படி செயல்படுது, எதுக்கெல்லாம் வந்து வருந்துது, எதை விரும்புது, எதை வெறுக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து நம்ம மனசை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கலாம். ஆராயிறதுன்னு சொன்னேன் இல்லையா, கற்ற கற்பித்தல்,
4: பரிசோதனை,
7: இந்த சுய பரிசோதனை, தன்னாய்வு, இதை செஞ்சோம்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம் மனது நம்ம கூட தான் இருக்குது, நம்ம வந்து நல்ல சிந்தனையே கையாளுறோம் அப்படின்னு.
4: அதாவது நம்ம வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து சார்ஜ் குறைஞ்சிட்டுன்னா உடனே சார்ஜர் எங்க, பிளக் பாயிண்ட் எங்கன்னு தேடுறோம். அதே மாதிரி நம்ம மனசில் உற்சாகம் குறைஞ்சதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம்,
7: எதெல்லாம் வந்து நல்லதா இருக்கு, நமக்கு பிடிக்குது, இன்னும் நண்பர்கள் கூட சேர்ந்து அமர்ந்து அதை செய்ய முடியுது, நம்ம பெற்றோர்கள் கூட அதை பரிமாற முடியுது, நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட அதை ஷேர் பண்ண முடியுது. இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை செஞ்சு நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம், நம்ம மனசை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.
4: அதாவது சுய அன்பு வேணும், செல்ஃப் லவ் வேணும். கண்டிப்பா நமக்கு பிடித்த ஒரு ஒரு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, நமக்கு பிடித்த நண்பர்களோட உரையாடுறது, உடனே ஒரு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினா மனசு எனர்ஜியா இருக்கும் இல்லையா?
7: ஆமா.
4: அது மாதிரி வந்து மற்றவங்க வந்து உங்ககிட்ட பேசினா எனக்கு வந்து ஃப்ரீ ஆகுது மனசு, அந்த மாதிரி கூட நம்ம நடந்துக்கணும்
7: கண்டிப்பா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறப்ப எப்படி ஃபீல் குட் அப்படின்றது இருக்கோ, அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுறப்ப அந்த வார்த்தையை சொல்றப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சூழ்நிலையும் வந்து நம்ம உருவாக்கணும், அதுவும் வந்து நம்ம மனசு நம்ம கூட தான் இல்லையா?
4: பிடித்த பாட்டு கேட்கறது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு சார்ஜர் நமக்கு இல்லையா?
7: நிச்சயமா கண்டிப்பா, அப்படியே ஒரு குட்டி டான்ஸ் மூமெண்ட். அடுத்ததான் வந்து அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு சொல்லலாம். அதாவது நம்ம மனசு வந்து என்ன உணருது, நம்ம வந்து எந்த நிலையிலிருந்து இப்போ எந்த நிலைக்கு மாறி இருக்கும், அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும், ஒரு விழிப்பு நிலையோட இருக்கணும். நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டிருப்போம், சின்ன பொருளா இருந்தாலும் ஐயோ தம்பி வச்சிருக்கான் எனக்கு வேணும் அப்படின்லாம் தோணி இருக்கும் இல்லையா? இப்ப அதுலேருந்து நம்ம வளர்ந்து வளர்ந்து இந்த ஸ்டேஜ் வரப்ப நம்ம மனசு இதுலேருந்து எப்படி மாறி இருக்கு, முதல்ல வந்து நம்ம தன்னாய்வு சொன்னோம், எதை விரும்புது வெறுக்குதுன்னு. அப்ப இந்த நிலை வந்து அவேர்னஸ், நம்ம மனசு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி நம்ம பக்குவப்பட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய நாள், அந்த தினங்கள், நம்ம உடல்நிலை, மனநிலை சிறப்பா கொண்டு செல்றதுக்கு உதவி பண்ணும்.
4: அடுத்தவங்களை பத்தி ஆராயமா நம்மளை பத்தி ஆராயுங்க.
7: ஆமா, அதான் அந்த அக தூய்மை
4: பத்தியா சொல்லுவாங்கல்ல, முன்னாடி எப்படி இருந்தா மாறிட்டானே அப்படின்னு அவங்களை பத்தி பாக்காதீங்க,
7: வேணாம்.
4: நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு
7: பாருங்க. இந்த கோபம், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாமே வேணாம் நமக்கு. நம்ம அக தூய்மை வந்து சிறப்பா இருந்தா அதுவே வந்து நம்ம மனச வந்து ரொம்ப பக்குவப்படுத்தும், அழகாக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நல்ல சிந்தனை இருந்தாதான் நம்ம வந்து நல்ல பிரைட்டா ஸ்மைல் பண்ணுவோம். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே கிரிஜாக்கா நல்லா பேசுறாங்க, நம்மளை விட நல்லா பேசுறாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். அக்கா வந்து எப்படி போல்டா பேசுறாங்க, சக அறிவிப்பாளர் எப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து கத்துக்கணும். நம்மளை விட அவங்க சிறப்பா பண்றாங்களே அப்படின்னு புறம்படக்கூடாது. இந்த மாதிரி அந்த அக தூய்மை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை மேலும் அழகாக்கும்.
4: சூப்பர். நாமும் நம் மனதும் இன்னும் நிறைய பேசலாம், ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல நம்ம ஓரளவு சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.
7: ஆமா,
4: நன்றி.
7: நன்றி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
8: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
9: பாபரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிறைவு பெறுகிறதோ இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:45:30.
1: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி. பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகலுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜூலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

போதுமா? நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல் தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசைநுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

0: புடவையா வாங்கிக்கற?
1: வணக்கம், நான் தோவாலையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது, ஆனா 90 வயசு ஆனாலும் இன்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா இதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 ஹவர்ஸும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்போ கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு

வணக்கம், நான் தோவாள கிருஷ்ணமால் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்து தான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள் மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

0: 90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே, இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்பு உரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாளாட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னரே வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும், அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.
1: வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடி.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களை அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடிவாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணி வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது. நன்றி.

0: யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: சிந்தனை அரங்கத்தில் திரை இசை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. ஆகாஷ்வாணி இந்தியாவின் மிகப்பெரிய பொது சேவை வானொலி நிறுவனம். 1923ஆம் ஆண்டு தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்ட வானொலி நிறுவனம் 1930ஆம் ஆண்டு அரசின் பொறுப்பில் இந்திய மாநில ஒலிபரப்பு சேவையாக மாறியது. பல மைல்கற்களை கடந்து வந்த ஆகாஷ்வாணி 1957ஆம் ஆண்டு சினிமா பாடல்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக விவேக் பாரதி சேவையாக தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் செய்திகளை உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதில் 1960 மற்றும் 1970களில் ஆகாஷ்வாணி முதன்மையாக விளங்கியது. அடுத்த மைல்கல்லாக 1977ஆம் ஆண்டு சென்னையில் இந்தியாவின் முதல் எஃப்எம் சேவை தொடங்கியது. ஒலிபரப்பின் தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் திரை இசை நிகழ்ச்சியில் தினமும் ஒரு தகவல்கள், அழுமை திறன் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல். நம்ம எந்த ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் வெற்றி பெறத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்கும். அதேமாரி அந்த செயலில் தோல்வி அடைவதற்கான காரணங்களும் நிறைய இருக்கும். அதில் முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் முடியுமா, நம்ம இதில் வெற்றி பெறுவோமா, அவங்க அந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்களே, இது நம்மளால் முடியுமா, அவங்க அளவுக்கு நம்ம முன்னேற முடியுமா, இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலே அங்கே வெற்றி என்பது மிக தாமதமாக தான் வரும் இல்லையா. அதனால் தாழ்வு மனப்பான்மை எப்படி நீக்கி நம்ம ஒரு செயலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சின்ன சின்ன தகவல்கள் பாடல்களுக்கு இடையில் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அழைந்திருங்கள் நேயர்களை, இது காரைக்கால் வானொலியில் சிந்தனை அரங்கத்தில் திரை இசை.

பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் தோழன், உறுதிக்கு எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். இந்த மரண பயத்தை கொன்றுவிடுபவன் தான் தன்னை வென்று விடுகிறான். அவன்தான் தனது மனச்சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறான். எனவே தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு வீரத்துடன் செயல்படுங்கள் என்ற ஒரு மாவீரனின் பொன்மொழியோடு தொடங்குகிறதோ இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
4: 7 நாட்களுக்கு மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
7: பாட்டு.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்ப்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் திரை இசையில் தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல் அப்படின்னு நம்ம இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருக்குறோம். அதாவது சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சிட்டு அதோடு நம்ம பாட்டு கேட்கலாம். அதாவது என்னால் முடியாது தகுதி இருக்குமா அப்படின்னு ஒரு செயலை வந்து முயற்சி பண்ணாமலே நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. அந்த செயலை செய்வதற்கான முயற்சியை எடுத்துவிட்டு அந்த நம்ம அதற்கான தகுதியை நம்ம

வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம், ஒரு தைரியம் இருக்கலாம், நேர்மறை சிந்தனை இருக்கலாம் நமக்கு. ஆனால் நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு, அதை நம்ம நெருங்கி பழகிற நண்பர்களுக்கோ நம்ம நெருங்கி பழகும் உறவினர்களுக்கோ தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா அதை நீக்க வேண்டியது நமது பொறுப்பு. அது வந்து சரியான நேரத்தில் நேர்மறை வார்த்தைகளை கூறி அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம நீக்கிடணும். இல்லைன்னா நமக்கு ஒரு சவாலான காலகட்டங்கள் வரும்பொழுது அவங்களோட துணை நமக்கு கிடைக்காமலே போயிடும், அவங்களோட அந்த உதவி நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஆனால் நம்ம நெருங்கி, நம்ம யார்கிட்ட நெருங்கி பழகிறோமோ அவங்ககிட்ட உள்ள தாழ்வு மனப்பான்மையை நம்ம நீக்க வேண்டியது நமது பொறுப்பு.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நாராயணன் ஜுவல்லரியில்
3: வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஒரு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: சிந்தனை அரங்கத்தில் திரை இசைக்காக தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல், இந்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். தாழ்வு மனப்பான்மை

எதனால் வருது அப்படின்னா அறியாமை மற்றும் பயம். இந்த இரண்டு காரணங்கள் இருந்தால் அந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை வரும். தாழ்வு மனப்பான்மையின் வேர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு காரணங்கள் தான். இதை இந்த இரண்டு வேர்களையும் நம்ம அகற்றிட்டோம்னா, எடுத்துட்டோம்னாக்க நம்ம பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது நம்ம லட்சிய பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம செயல்கள் அனைத்தும் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் குழப்பத்தோடனையோ அல்லது பயத்தோடையோ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாது. துணிச்சல் தான், துணிவு தான் அனைத்து வெற்றிக்கும் காரணம் இல்லையா. அதனால் எந்த செயலாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு துணிச்சலோட, அதாவது நமக்கு தெரியும்ல, அதாவது ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்களே, அந்தமாரி ஆசைப்படுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்தமாரி வந்து நம்மளால் நம்ம சக்திக்கு உள்ள செயல்கள் எதுவோ அந்த செயல்களில் நம்ம வந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த இடத்துல துணிவு வேணும். தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு துணிச்சலோடு அந்த செயலை ஆரம்பித்தால் நமக்கு வெற்றி கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.

நமது வெற்றிக்கும் தோல்விக்கும் முதல் காரணம், முழு காரணம் நம்ம தான் இல்லையா? அதாவது நம்ம எடுத்துக்கொண்ட செயலில் வந்து நம்ம மனப்பாங்கு எப்படி இருக்கோ, நம்ம அணுகுமுறை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி அமையும். அதை விட்டுட்டு வந்து நம்ம, அதாவது நமக்கு வந்து எதிர்மறை சக்தி நம்மகிட்ட உள்ள, எதிர்மறை சிந்தனை நம்மக்கிட்ட இருக்குது அல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க, நம்ம ஏதோ ஒரு செயலில் வந்து தோல்வியை சந்திக்கும் பொழுது அதற்கான காரணம் நம்ம என்ன அந்த இடத்துல தவறு பண்ணோம், அந்த இடத்துல என்ன மைனஸ் இருந்தது, இதை நம்ம ஆராயாமல் அந்த சூழ்நிலையை அல்லது மற்றவர்கள் மீது அந்த காரணத்தை சொல்கிறது, இவங்களால தான் நம்ம தோற்று போனோம், இல்லைனா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்லைனா அந்த வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு, ஏதோ ஒரு வேலையை முடிக்க முடியல அப்படின்னா இந்த வேலையை இதுதான் காரணம் அப்படின்னு சூழ்நிலையோ அல்லது மற்றவர்களையோ எப்படி நம்ம காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த எதிர்மறை சிந்தனை வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட அந்த எதிர்மறை சிந்தனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை நீக்கிறதுக்கு நம்ம முழு முயற்சியும் எடுக்க வேண்டும். அதாவது அதற்கான காரணத்தை, அந்த வேலையை செய்ய முடியாமல் போன காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத உணர்ந்து அதை ஆராய ஆரம்பிக்கணும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உலம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
7: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: சிந்தனை அரங்கத்தில் திரை இசை நிகழ்ச்சிக்காக தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல், இது இந்த பற்றின சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது எல்லா முயற்சிகளும் பல தோல்விகளோட பாதையில்

பயணம் பண்ணி தான் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கை அடையும் இல்லையா. ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளராக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனாக இருந்தால் கூட சரி, அவர் பல தோல்விகளை சந்தித்து தான் அடுத்ததை வந்து ஒரு வெற்றி அடைந்தார் இல்லையா. அது மாதிரி வந்து பல தோல்விகளுக்கு பிறகு நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறை நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சியில் தோல்வி அடைந்தோம் அப்படின்னாக்கா உடனே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க இல்லை, நம்ம தோற்கவே பிறந்தவங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே வராமல் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த தோல்வி என்னும் இலக்கை நம்ம அடைவோம்.

இருந்ததுன்னா நம்ம பார்க்கிற விஷயங்கள், பழகிற மனிதர்கள், அதாவது நம்ம உறவுகள், கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கிட்டேயும் அந்த எதிர்மறை சிந்தனை வந்து தொற்றிக்கொள்ளும். அப்போ என்ன ஆகும்னாக்க, ஒரு விஷயம் எல்லா ஏதோ ஒரு தோல்வி வருது, ஏதோ ஒரு செயல் நடக்கலை அப்படின்னாக்கா, ஒரு வேலை நடக்கலை அப்படின்னாக்கா, நம்ம அவங்கள காரணம் சொல்கிறது, அவங்க நம்மளை காரணம் சொல்கிறது, இப்படி தான் நடக்கும். அதனால் எதிர்மறை சிந்தனையை முதல்ல நம்மக்கிட்டே இருந்து நம்ம வந்து விலக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நம்மக்கிட்டேருந்து அந்த எதிர்மறை சிந்தனையை விலகினாலே நம்ம நெருங்கின உறவுகள்கிட்ட அந்த எதிர்மறை சிந்தனை தாக்காமல் இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை நம்ம வந்து படிக்கிறதுக்கும், நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கும், நல்ல விஷயங்களை நினைக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். அதாவது சில பேர் இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட உள்ள குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பாங்க, மற்ற மனிதர்கள்ட்ட உள்ள குறைகளை மட்டுமே பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். மற்ற மனிதர்கள்ட்ட உள்ள அந்த நல்ல விஷயம், நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு அதை முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் உலம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
5: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் திரை இசைக்காக தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல், இந்த தகவல்கள் சிறிய சிறிய தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம வாழ்கிற அந்த சூழ்நிலை, பழகிற மனிதர்கள், நம்முடைய அனுபவங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதாவது ஒரு நேர்மறையாவோ எதிர்மறையாவோ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அந்த காரணிகளை நம்ம சரியான முறைக்கு கொண்டு வரணும், சரி செய்ய வேண்டும். முதல்ல சரியான முறைக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்தது நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒரு ஊரில் நடந்திருக்கும், அது நமக்கு நடந்திருக்கும், நடந்துருமோ, நமக்கும் அந்த பிரச்சனை வருமோ, இப்படிலாம் அந்த அனுபவ கற்பனையை வந்து எதிர்மறை சிந்தனை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த எதிர்மறை சிந்தனையை தவிர்த்துட்டு நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்கணும். அதாவது எல்லா தவறுகளும் எல்லா இடங்கள்லையும் நடக்காது. நம்ம வந்து சரியான முறையில் சரியான எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை நம்மக்கிட்ட வச்சுருந்தோம்னா, அதாவது எப்படி இந்த நேர்மறை எண்ணங்கள் வந்து நமது மனசு நல்லா இருந்தால் நேர்மறை எண்ணங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல சிந்தனைகள் இருந்தால் நேர்மறை எண்ணங்கள் வரும் அப்படின்னு எப்படி சொல்கிறோன்னாக்க, காலங்காலமாக நமக்கு வந்து வீட்டில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு சொல் என்னன்னாக்க, நல்லதை நினைத்தால் மற்றவர்களுக்கு உதவி பண்ணுனா நமக்கு நல்லது நடக்கும், நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துட்டே வராங்க இல்லையா. அப்போ நமக்கு மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணவோ, இல்லை நல்ல விஷயங்களை நல்லதையே நினைக்கவோ, மற்றவர்களுக்கு மனதால் கூட தீங்கு நினைக்காமல் இருக்கும்பொழுதோ நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைப்போம், நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணுறோம், நமக்கு எதுவும் கெடுதல் நடக்காது அப்படின்னு அந்த ஒரு நேர்மறை சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை பண்ணி நம்ம நேர்மறை எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொண்டு இந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட்டு அதை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணிகளான இந்த சூழல், மனிதர்கள், அனுபவங்கள், சிந்தனைகள், இதையெல்லாம் நம்ம வந்து நல்ல விதமாக சரி பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வெற்றி அமையும்.

0: மாபெரும்
1: சிறப்பு செயின் மேளா காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: எதிர்மறை என்ன நம்ம கிட்ட உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், அதில் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறது. ஒரு மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாம் அல்லது நாளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வேலையை தள்ளி போட போட அந்த வேலையோட பலு அதிகமாகும் இல்லையா. அந்த பலு அதிகமாகும் போது அந்த வேலையை அதிகமாக செய்யும்பொழுது அது நம்ம அந்த வேலையை செய்யும் போது நமக்கு சோர்வு உண்டு பண்ணும். அந்த சோர்வு வந்ததுன்னா நமக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகும், அதுக்கப்புறம் தாழ்வு மனப்பான்மை உருவாகும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுதல் எதிர்மறை எண்ணம் உருவாக முக்கிய காரணமாக இருக்குது.

சிறு வயதில் தவிர்க்க முடியாத பல சூழ்நிலையால் நிறைய பேருக்கு வந்து கல்வி அறிவு கிடைக்காமலே போயிடும். அந்த கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். கல்வி அறிவு இருந்தால் தான் சாதிக்கலாம், சாதனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதெல்லாம் இல்லை, கல்வி அறிவு இல்லாதவர்களும் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கல்வி அறிவுக்கும் சாதனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் கல்வி அறிவு நமக்கு முக்கியமான, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது, தேவையது.

விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து நல்லது கெட்டது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் நம்ம வாழ்க்கை இன்னும் வளமாக மாற்றிக்கொள்ளவும் நமக்கு கல்வியறிவு முக்கியம். ஆனால் சாதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கல்வியறிவு இருந்தால் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துடக்கூடாது.

தாழ்வு மனப்பான்மையை அகற்றுதல். அதாவது இந்த உலகம் வந்து ரொம்ப விசித்திரமானது, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. சில பேருக்கு மட்டும் அந்த வசதிகள் கிடைக்கும், சில பேர் அந்த வந்து வாழ்க்கை அனுபவிப்பாங்க. நமக்கு கிடைக்கலையே, நம்ம அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளாலும் அதை வந்து அடைய முடியும், ஆனால் அதை அடைவதற்கான அந்த அணுகுமுறை வந்து முரண்பாடாக இருக்குது. என்னன்னா, முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு செய்யாமல் இருந்தாக்க அந்த பிரபஞ்சம் வந்து அதை நமக்கு கொடுக்காது. நம்ம தேவை என்ன, முதல்ல நம்ம தேவை என்ன அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணணும். அடுத்தது அவங்களை போல் நம்ம வாழணும், இவர்களை போல் வாழணும் அப்படின்லாம் வந்து ஆசைப்படாமல், நம்ம எப்படி வாழ விரும்புகிறோமோ, நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும்ல, அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ ஆரம்பித்து மற்றவங்க வந்து நம்மளை போல் வாழணும் அப்படின்னு அந்த இலக்கை அடைகிற மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அதற்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் துணிச்சலோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.

0: நேரம் இப்பொழுது 11 மணி. இன்னிசையால் உங்கள் இதயங்களை நிரப்பும் காரைக்கால் பண்பலையில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பெண் சக்தியை போற்றுவோம். மகளாக, தங்கையாக, தோழியாக, தாயாக பரிணமிக்கும் பெண்மையை போற்றுவோம். வாருங்கள் நேயர்களே, வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைவோம்.
1: தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

நேயர்களே, வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்று நாம் பேச இருப்பது கோடைக்கால வெப்பத்திற்கு ஏற்ற உணவு முறைகள். கோடைக்காலத்தில் உடல் வெப்பத்தை தணித்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய உணவுகள் மற்றும் பழங்கள் இதோ. தர்பூசணி, அதில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. வெள்ளரி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். ஆகையால் இந்த பழங்களை உண்பதால் நமது உடலுக்கு நன்மையே கிடைக்கும்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர்களுக்கு, சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மாவின் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருப்பது கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் உணவு முறைகள். இதில் முலாம்பழம், நீர் சத்து நிறைந்த பழம், சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை போன்ற பழ வகைகள் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். பச்சை இலை, காய்கறிகள், கீரை, லெட்யூஸ் போன்றவை உணவில் சேர்த்து கொள்ளலாம். பானங்கள் மற்றும் பிற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் உணவாக அது அமையும்.

0: ₹100 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

நேர்களை வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் கோடைக்கால வெப்பத்திற்கு ஏற்ற உணவு முறைகள் பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதில் செரிமானத்திற்கும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் சிறந்தது தயிர் மற்றும் மோர். இளநீர் தாகத்தை தணித்து உடலுக்கு தேவையான கனிமங்களை வழங்குகிறது. புதினாவை உணவில் நாம் சேர்த்து கொள்வது, பானங்களில் சேர்த்து கொள்வதும் நல்லது. வெங்காயம் உணவில் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து கொள்வது நல்லது.

நேரிலே நாம் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நாம் கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு முறைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் இளநீர், நுங்கு ஆகியவை வெயில் காலத்தில் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த இயற்கை பானமாக அமையும். பாரம்பரிய கோடை உணவுகள் என்று பார்த்தால் கேழ்வரகு கூழ் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தருவதுடன் இரும்பு சத்து மற்றும் கால்சியம் நிறைந்திருக்கின்றது இந்த கேழ்வரகு கூழ். அது மட்டுமல்லாமல் உப்பு அளவாக சரியாக உள்ள உணவுகளையே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த கோடை காலத்திற்கு ஏற்றாற்போல் நமது உடல்நிலை அமையும்.

நேயர்களே, வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் நாம் கோடைக்கால வெப்பத்திற்கு ஏற்ற உணவு முறைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் நாம் நீர்ச்சத்து அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லதாக இருக்கும். அதிகமான தண்ணீர் குடித்தல் மிக அவசியம். தினமும் குறைந்தது 3 அல்லது 4 லிட்டர் தண்ணீர் குடித்தல் உடலை வெப்பத்தை தணித்து உடலை நல்ல விதமாக வைத்துக்கொள்ளும்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனி பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நிறைய பேர் சொன்னாங்க போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்குமார்.

0: திருமாங்கல் எஸ்ஆர்ஆடு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: நேர்களை வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் நாம் கோடைக்கால வெப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் உண்ண வேண்டிய உணவு முறைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் தவிர்க்க வேண்டியவை என்று பார்த்தால், அதிக கொழுப்புள்ள மற்றும் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகப்படியாக காஃபி மற்றும் தேநீர் குடிப்பதை நாம் நிறுத்திக் கொள்வதும் நல்லது. கோடையில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதுதான் மிக மிக முக்கியம். அதுவே பெண்களுக்கு கோடைக்கால வெப்பத்தை தன்மையாக வைத்து அவர்கள் உடலை நல்ல விதமாக ஆரோக்கியமாக கொண்டு செல்லும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை வணக்கம். தோழிய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டு இருப்பது கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் உணவு முறைகள் குறித்து. இதில் பழம் என்று எடுத்துக்கொண்டால் தர்பூசணி பழத்தை பற்றி நாம் பேசும்போது, இது கோடைக்காலத்திற்கு உடலை ஹைட்ரேட் செய்யும் ஒரு சூப்பர் ஹைட்ரேஷன் உணவாகும். தர்பூசணிகள் அதிகப்படியான நீரை கொண்டுள்ளதால் அவை நமது உடலை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகின்றன. மேலும் தர்பூசணி சூரிய வெப்பத்தால் தோல் நோய் வராமல் தடுக்கும் சக்தி கொண்டது.

நேர்களே, அடுத்ததாக நாம் பானம் என்று எடுத்துக்கொண்டால் கிரீன் டீ அருந்துவது மிக நல்லதாகவும், சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ அதை நாம் குடித்தால் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க அது உதவும். டீ குறித்து கூறும்போது பூமியில் உள்ள சிறந்த ஆரோக்கியமான பானம் என்று சொன்னால் அது கிரீன் டீ தான் என்று பல அறிஞர்களும் கூறுகிறார்கள். இது உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நமது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகம் கொண்டுள்ள இந்த பழம் சர்க்கரை நிறைந்த குளிர் பானங்களை குடிப்பதற்கு பதிலாக தேநீர் குடிப்பது மூலம் கோடைக்காலத்தில் நமது உடலை நீரேற்றமாக வைத்து கொள்ள முடியும் என்பதை இந்த டீ குடிப்பதால் கிடைக்கும் நன்மை குறித்து அறிஞர்கள் பேசுகிறார்கள்.

0: நேர்களை வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் கோடைக்கால வெப்பத்தை தவிர்க்கும் உணவு முறைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் நாம் சாலடுகள் என்பவை ஒரு வகையான வெளிநாட்டு உணவு என்று கூறினாலும் உணவை வேக வைக்காமல் உண்ணும் பதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு முறைதான் சாலட் எனப்படும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை கொண்டே பொதுவாக சாலட்டுகள் செய்யப்படுகின்றன. வேக வைத்த காய்கறிகளை விடவும் சாலட் சாப்பிடுவது உடலுக்கு அதிக சத்தை தரும். எனவே அதிக சத்துக்களை பெற நாம் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். கீரைகளை கொண்டே சாலட்டுகளை செய்தும் நாம் உண்ணலாம். அடற்பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை உண்ண தகுதியான ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஃபோலட்டுகள் ஆகியவற்றை அதிகமாக கொண்டுள்ள முக்கியமான உணவுகளை ஊட்டச்சத்தாக நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் இலைக்கீரைகள் சருமத்திற்கு சூரிய பாதுகாப்பில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது. மேலும் அவை புற ஊதா கதிர்களின் உணர்திறனை குறைத்து மெல்லிய மற்றும் வறண்ட சருமத்தை சரி செய்கின்றன. சருமத்தை சேதப்படுத்தும் கதிர்களுக்கு எதிராக சருமத்தின் பாதுகாப்பை இவை பலப்படுத்துகின்றன.
1: விர்ரு

நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சிகள். வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாம் கோடைக்கால வெப்பத்தை தவிர்த்து நமது உடலை நல்ல விதமாக வைத்து கொள்ளக்கூடிய பழங்கள் மற்றும் உணவு முறைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த உணவு முறையில் நாம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். கோடைக்காலத்தில் மட்டும் கிடைக்கும் பருவகால பழங்கள் அல்ல என்றாலும் ஆரஞ்சு போன்ற கனிகளில் அதிக பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளது. இது கோடையில் உங்களுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. நமக்கு வெயில் காலங்களில் அதிகப்படியான வியர்வை ஏற்படும் பொழுது நமது உடல் பொட்டாசத்தை இழக்கிறது. இதனால் நமது தசைப்பிடிப்புகளில் ஆபத்து ஏற்படலாம். ஆரஞ்சு பழமானது 80% தண்ணீர் சத்தை கொண்ட பழமாக இருப்பதால் உடலை

நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியாகவும் கொண்டு செயல்பட உதவுகிறது. அதே போல குடிக்கும் தண்ணீரில் எலுமிச்சை பழத்தை சேர்க்கலாம் அல்லது எலுமிச்சை பழ சாற்றை அருந்துவது மிக நல்லது. கோடை காலங்களில் மீன் போன்ற இறைச்சி வறுவல்களில் எலுமிச்சையை பிழிந்து விட்டு சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கூடுதலான வைட்டமின் சி சத்து கிடைக்கின்றது. அடுத்ததாக நாம் அவகாடா என்ற பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ஆரோக்கிய உணவு பட்டியலில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக அவகாடா உள்ளது. ஏனெனில் அவகாடா கொழுப்பு சத்தை குறைத்து நமது உடலில் நல்ல இயற்கையான நிலையை கொண்டு இருக்கின்றது. இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளவர்கள் சிற்றுன்றை சாப்பிடும் பொழுது அவகோடா சாலட்டை அதோடு சேர்த்து கொள்வது அவர்கள் உடல் நலத்தை பாதுகாத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும். வெப்ப காலங்களில் இந்த பழங்களை உண்பது ஆரோக்கியமான உடல் நலத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை அறிஞர்களும் கூறுகிறார்கள். இது ஒரு பாரம்பரியமான பழ வகைகளும் கூட.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. பனிரெண்டு பத்துக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் கே கவிநெழிலன். 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேல மங்களன்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் திரை இசை, 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீதசார நிகழ்ச்சியில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3:00 அனில் பாஸ்தாவின் லைக் ஷேர் கமெண்ட் திரை இசையாக உலாவரும். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட் திரை இசை தொடரும். 4:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் திரை இசை, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் திரை இசை தேநீர் நேரமாய் உலாவரும். மாலை 5:00 நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம் விளம்பர தர நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை. நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லுவது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை மருத்துவ சிறப்பு வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:50 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் பருத்தி சாகுபடி. திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரியின் காற்றில் வரும் கானம். 8:30 அனில் பாஸ்தாவின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். இன்று இரவு 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். இன்றிரவு 10:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். 11:50 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஆய்.

0: பண்டலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி நாராயணன் சுழரியின் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கரைகால் பண்பலை 100.3 மனதில் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்கிறது முதல் பாடல் குட் நைட்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். ஒலிக்க வருகும் அடுத்த பாடல் ஜோ திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. இன்று மாலை 6:45 நலமை வாழ்க நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். இணைந்திருப்பது மனதில் நின்றவை.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுலை மற்றும் இதயநல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கார்டன் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தாசு சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சார்கோவில் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாகோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் அடியே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாஸ்
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக ஒலிக்கிறது அநீதி.

இன்று பிற்பகல் 2:30 சங்கீத சரலில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது ப்ளூ ஸ்டார்.

இன்று பிற்பகல் 2:30 சங்கீத சரலில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது ப்ளூ ஸ்டார்.

0: பண்பலியில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய மனதில் நின்றவை நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும்

காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவைக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவைக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவைக்க முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுவலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார்கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் 1 தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்கள் நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும்,

0: திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராம்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தர்பாரா தொகுதியிலும், செல்வி தீப்ஷிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ஆர்எஸ்பி 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCom, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. உடனே

0: சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: வணக்கம் நேயர்களே.
3: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: கே கவினகிலன்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
4: தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: காரைக்கால் வீட்டுல இருந்து வரேன்.
4: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: நிறங்களை பத்தி சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: ரோஜா தரும் இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு நிறம் குழந்தைகளின் முதல் விருப்பம். இந்த நிறம் ரோஜா மலர்களிலிருந்து கிடைக்கிறது. இதழ்களை சூரியனில் உலர்த்தி வெந்நீரில் ஊறவிட்டால் இளஞ்சிவப்பு சாறிவிடும். அதை அடர்த்தியாகவும் இங்க் போல பிசுபிசுப்பான நிறமே கிடைக்கிறது. அடுத்து தேங்காயோட்டின் கருப்பு. தேங்காயோடு எரியும் போது உருவாகும் கறி நீரில் கலந்தால் பழுப்பிலிருந்து கருப்பு நிறமாகி மாற்றம் தரும். மிகவும் உறுதியான, அடர்த்தியான, பழமையான மை இதுதான். குங்குமப்பூ தரும் தங்க நிறம். குங்குமப்பூ நூல்களை வெந்நீரில் ஊறவிட்டால் துல்லியமான தங்க மஞ்சள் வெளிப்படும். செவ்வந்தி மலர் தரும் ஆரஞ்சு. செவ்வந்தி மலர்களை உலர்த்தி வெந்நீரில் ஊற வைத்தால் ஆரஞ்சு நிறம் வெளிப்படும். இலையிலிருந்து பிறக்கும் பசுமை. இலைகளை அரைத்து வடித்தால் பச்சை நிறம் கிடைக்கும். இதன் நிறமே மென்மையாக பரவும். விரைவில் உலரும் தன்மை உடையது. ஒவ்வொரு இலை ஒவ்வொரு வகை பச்சை நிறத்தை தரும். பீட்ரூட் தரும் அடர் சிவப்பு. ஆழமான சிவப்பு நிறம் பீட்ரூட்டில் இருந்து கிடைக்கிறது. பீட்ரூட்டை அரைத்து சாரெடுத்து மெதுவாக கொதிக்க விட்டால் நிறம் குவியும். மஞ்சள் தரும் பொலிவே. மஞ்சள் கிழங்கை உலர்த்தி அரைத்தால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும். இயற்கை மஞ்சள் உருவாகிவிட்டது. இதை நீரில் கரைத்து படம்படுத்தினால் மென்மையான நீர் வர்ண ஓவியங்களை வரையலாம். அதையே எண்ணெயுடன் கலக்கும் போது ஓவியங்களின் பின்னணிக்கு அடர்த்தியான வண்ணத்தை தீட்டவும் பயன்படுத்தலாம். இப்படி சுற்றுச்சூழலை காப்பதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகள் பயன்படுத்துவதற்கும் பாதுகாப்பானவை இந்த இயற்கை நிலங்கள்.
4: சூப்பரா சொன்னீங்களே. இயற்கையிலுமே இவ்ளோ வண்ண நிறங்கள் இருக்கிறத பத்தி நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
4: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
5: மக்களுக்கு உதவி செய்வேன்.
4: சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நேரம் 12:56. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: வானொலிக்கு 90
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
0: தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. ஆகாஷ்வாணி இந்தியாவின் மிகப்பெரிய பொது சேவை வானொலி நிறுவனம். 1923 தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்ட வானொலி நிறுவனம் 1930 அரசின் பொறுப்பில் இந்திய மாநில ஒலிபரப்பு சேவையாக மாறியது. பல மைல் கற்களை கடந்து வந்த ஆகாஷ்வாணி 1957 சினிமா பாடல்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக விவித் பாரதி சேவையாக தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் செய்திகளை உடனுக்குடன் சேர்ப்பதில் 1960 மற்றும் 1970 ஆகாஷ்வாணி முதன்மையாக விளங்கியது. அடுத்த மைல்கல்லாக 1977 சென்னையில் இந்தியாவின் முதல் எஃப்எம் சேவை தொடங்கியது. ஒலிபரப்பின் தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது வானொலிக்கு 90. தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 KMC மல்டிபெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களை, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் போஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: நிறைவு பெறுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: பொன்னகை

0: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
1: பாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: தேன்மழை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் நீங்கள் கேட்டவை படப்பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது வசந்தி பட பாடல்.

நேர்களை, நாம் கேட்ட இந்த பாடலோடு தேன்மழை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தாவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சித் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் இரண்டாவது மூன்றாவது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேகா 110

0: இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தாவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தாவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தாவேகாவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தாவேகாவின் விக்னேஷ் 12453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் கே பி அன்பழகன், பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
0: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம், பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர்.

0: நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் ஒன்பதாவது சுற்று இறுதியில் தாவேகா 3371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என மூன்று இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெழியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகாவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சித்தரத்தில் 9232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக
1: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2வது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின்

0: கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 உடன் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000
5: ஆரம்பம், இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்?

கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்திய உணவுக் கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்த வினாவுக்கான விடை வந்து ஒரு பாடலினை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில் திரை இசை.

லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியோட நினச்சிருக்கோம் இல்லையா? இந்திய உணவுக் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1965 பொது விநியோக முறைக்காகவும் விவசாயிகளின் நலன் தேசிய உணவு பாதுகாப்பிற்காகவும் இந்திய உணவுக் கழகம் 1965 தொடங்கப்பட்டதுங்க. இதில் வந்து பஃபர் ஸ்டாக் பாலிசி அப்படிங்கிற பாலிசி மெத்தட் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது வந்து குறைந்தபட்சம் 3 வருடங்களுக்கு வந்து உணவு கையிருப்பு இருக்கணும். இணைந்திருக்கிறோம் லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில் திரை இசையோடு. நிகழ்ச்சிக்கான அடுத்த கேள்வி வந்து, தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியோட காரைக்கால் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். கேள்விக்கு என்ன பதில்? தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 1 வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும் மேற்கு வங்கத்தின் 2வது முதலமைச்சருமான மருத்துவர் பிரதான் சந்திர ராய் நினைவாக கொண்டாடப்படுகிறது. 1882 ஜூலை 1 பிறந்தார் டாக்டர் பி.சி. ராய். ஆண்டு தேசிய மருத்துவர் தினத்தின் கரும்பொருள் பிஹைண்ட் தி மாஸ்க், ஹூ ஹீல்ஸ் த ஹீலர், முகமூடிக்கு பின்னால் பராமரிப்பாளர்களை பராமரித்தல். தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1 கடைபிடிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கான அடுத்த கேள்வி, எந்த நாடு அதனுடைய ரூபாய் நோட்டுகளில் முதன் முதனாக காலிகிராஃபி டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது?

0: நாளை காலை 6:35 மணிக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் வழங்குமுள் அவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்ஸ்தல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட்

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: எந்த நாடு அதன் ரூபாய் நோட்டுகளில் முதல் முதலில் காலிகிராஃபிக் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? லஞ்ச் பிரேக்கின் கேள்விக்கு என்ன பதில்? தரிசு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். ஜப்பான் நாடுங்க, அதாவது 3D சுழலும் உருவப்படங்களை உருவாக்கும் புதுமையான தொழில்நுட்பம். இது வந்து கள்ள நோட்டுகளுக்கு எதிராக தடுக்கவும் இந்த பயன்பாடை ஜப்பான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.

2024 அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? 2024 அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில் திரைசை நிகழ்ச்சியோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். 2024 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நிஹான் ஹிடாங்கியோ, 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி ஹிரோஷிமா மற்றும் ஆகஸ்ட் 9 நாகசாகி அணுகுண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவங்களில் உயிர் பிழைத்தவங்களால் 1956 ஆண்டு தொடங்கப்பட்டது தாங்க இந்த அமைப்பு. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை அடைவதற்கான அதன் முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்கள் மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை சாட்சிகளின் சாட்சியத்தின் மூலம் நிரூபித்ததற்காகவும் இவ்விருது வழங்கப்பட்டது.
5: இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில்?

0: டீச்சர்.
1: இணைந்திருக்கிற நேர்களை கரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில். எந்த ஆண்டு சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வ ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது? 2026 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வலர்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை 2026 அறிவிச்சதுங்க.

நிறைவு பெறுகிறது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில். நேரம் 2:30. லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்கவிருப்பது

சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தொடக்கமாக ரூபக தாளத்தில் பாடல்.

0: லஞ்ச் பிரேக்கின் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். தொடர்கிறது வானிலை அறிக்கை. இன்னும் சில நொடிகளில்
10: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ராசிபுரம் 6 சென்டிமீட்டர், ஆனைமடுவு அணை ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை தமம்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சங்கரிதுர்க், மங்களாபுரம், டேனிஷ்பெட், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, கங்கவல்லி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தென்பரநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அரக்கோணம், திருவாலங்காடு, மடம்பூண்டி, ஹரூர், கரூர் பரமத்தி, திருப்பத்தூர், திருத்தணி, ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர், அரசூர், பட்டுக்கோட்டை, குடியாத்தம், பணப்பாக்கம், காங்கேயம், தர்மபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களிலும், புதுச்சேரி

கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடங்கி குமரி கடற்பரப்பு வரை, விதர்பா முதல் குமரி கடற்பரப்பு வரை, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதிகளை கடந்து கடற்புறத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 6ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் அனில் பாஸ்தா வழங்கும் எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

நேயர்களே, நாம் கேட்கலாம் எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்கலாம் கிழக்கு கடற்கரை சாலை படப்பாடலை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேயர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம். நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
5: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நம்ம அனில் பாஸ்தா

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அனில் பாஸ்தா, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எல்எஸ்சியில் திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்து தீபாவளி பட பாடல் ஒலிக்கிறது.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எல்எஸ்சியில் திரை இசை. திரை இசையில் அடுத்து கூடல் நகர் படப்பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனிர் பாஸ்தா வழங்கிய எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இப்பொழுது நேரம் 3:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13-17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை. ஆண்டுகள் பல 100. ஆகாஷ்வாணி இந்தியாவின் மிகப்பெரிய பொது சேவை வானொலி நிறுவனம். 1923 ஆண்டு தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்ட வானொலி நிறுவனம் 1930 ஆண்டு அரசின் பொறுப்பில் இந்திய மாநில ஒளிபரப்பு சேவையாக மாறியது. பல மைல்கற்களை கடந்து வந்த ஆகாஷ்வாணி 1957 ஆண்டு சினிமா பாடல்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக விவித் பாரதி சேவையாக தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் செய்திகளை உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதில் 1960 மற்றும் 1970களில் ஆகாஷ்வாணி முதன்மையாக விளங்கியது. அடுத்த மைல்கல்லாக 1977 ஆண்டு சென்னையில் இந்தியாவின் முதல் எஃப்எம் சேவை தொடங்கியது. ஒளிபரப்பு

தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல 100.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி ஆசட், சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா இன் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம், நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை அனைத்தும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வழங்கும் எல்எஸ்சியில் திரையிசை. திரையிசையில் இனி கல்லூரி படப்பாடல் ஒலிக்கிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் தேநீர் நேரம்.
1: மே மாதம் 15 முதல் 21 வரை
2: சிறப்பு செயின் மேலா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பெண்கள்

0: வேண்டாம்.
1: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாட, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேர்களை, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான்

0: சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேயர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாசலம்.
0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: நேயர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பட பாடலை கேட்போமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலை படப்பாடல் ஒலிக்கிறது.
3: I wanna sing
4: oh,
3: I wanna dance
4: yeah
3: machi ready ya
4: ha ha
3: machi ready ya
4: ha ha

0: தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேரிலே நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேது படப்பாடல் ஒலிக்கிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவம்.

நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக ஒழிப்பது சிறைச்சாலை படப்பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷவாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவர் சிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
6: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வளம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல். இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு கைலாச நாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு கண்ணாயரநாதர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் திருவாரூருக்கு தெற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

கலையானே கலைமலி செம்பொர் கைலாய மலையானே, மலைபவர் மும்மதில் மாய்வித்த சிலையானே, சீர்திக முன் திருக்காராயில் நிலையானே என்பவர் மேல் வினை நில்லாவே என்று சுவாமி ஞானசம்பந்த பெருமான் பாடித் துதித்த, அப்பர் பெருமான் மிகவும் ஏற்றித் துதித்த திவ்ய திருத்தலமாக நமக்கு காட்சி பகரக்கூடிய திருக்காரவாயில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தின் நுழைவாயிலிலே நின்று கொண்டிருக்கிறோம். நுழைவாயிலிலே நுழையும் பொழுது முதலில் காட்சி தருவது இந்த தலத்தினுடைய தல விருட்சங்களாக காட்சி தரும் மகாவில்வம், பலாமரம் ஆகியவற்றை சேவித்த வண்ணம் நுழையும் பொழுது துஜ விநாயகராக எம்பெருமான் மகா கணபதி காட்சி தர, அவருக்கு அடுத்த நிலையிலே கொடிமரம், பலிபீடம், பலிபீடத்திற்கு அடுத்ததாக கவின்மிகு திருவுருவாக நந்தியம் பெருமானின் சேவை, இவற்றோடு இந்த ஆலயத்தினுடைய மகாத்மியத்தை கூறக்கூடிய சுவாமி கண்ணாயிரநாதர் என்ற திருநாமத்திற்குரியவராக கண் நோய்களை தீர்க்கக்கூடிய எம்பெருமானாக, கண்ணப்ப நாயனாருக்கு திருவருள் புரிந்த ஈசன் என்றும் கைலாச வாசன் என்றும் புராணங்கள் போற்றி துதிக்கக்கூடிய

0: எம்பெருமான், கண்ணாயிரம் உடைய எம்பெருமானை தரிசனம் செய்கிறோம். இந்த எம்பெருமானுக்கு பல்வேறு சிறப்புகளை சொல்லி உள்ளார்கள் பெரியோர்கள். அதிலும் முக்கியமாக எப்படிப்பட்ட கண் வினைகளையும் இங்கே தரிசித்த நொடியிலே தீர்க்கக்கூடியவர் என்று இந்த எம்பெருமானுக்கு திருப்பெயர். இந்த எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனி அழகை தரிசித்த வண்ணம் திரும்புங்கால் கைலாய நாயகி என்ற திருநாமத்தோடு அம்பிகை உமா மகேஸ்வரி காட்சி தரக்கூடிய திருக்கோலம் அம்மையும் அப்பனையும் வணங்கி இப்பொழுது மிக விசேஷமாக இங்கே அடுத்த நிலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதி திருவடங்கநாதர் என்று சொல்லக்கூடிய தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்கிறோம். இந்த அற்புதமான எம்பெருமான் மிக விசிஷ்டமானவர், முசுகுந்த சக்கரவர்த்தியால் பூஜிக்கப்பட்ட விசேஷமான விக்கிரகம் என்று சொல்லத்தக்க வகையிலே அந்த ஆதி திருவடங்கநாதனை தரிசனம் செய்த வண்ணம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளை வணங்குவதற்காக செல்லும் பொழுது அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகரோடு பெரிய புராணத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானும் விக்கிரக வடிவிலே காட்சி தர அந்த பெருமக்களை வணங்கி விசிஷ்டமான வகையிலே மற்றைய கோஷ்ட தெய்வங்களை வணங்கும் பொழுது நாகர்கள் விஸ்வநாத சுவாமி, விசாலாட்சி ஆகிய தெய்வ திருமேனியோடு பிரமோத விநாயகர் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான மகா கணபதியை தரிசனம் செய்கிறோம். அவரோடு அடுத்தடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளாக எல்லையம்மன், இந்திரனால் பூஜிக்கப்பட்ட இந்திரபுரீஸ்வரர், மகாவிஷ்ணு, அகத்திய பெருமான் பூசித்த அகத்தீஸ்வரர், விஸ்வநாத சுவாமி, கௌதம முனிவர் பூஜித்த கௌதமேஸ்வரர், சித்தி விநாயகர், நாக தெய்வங்கள், சந்திரசேகரர், பிக்ஷாடனர் வடிவம், நடராஜ எம்பெருமான், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியோடு மிக விசேடமாக வாயு மூலையிலே மகா சரஸ்வதி, மகாலட்சுமியோடு நாக தெய்வங்களும் மாரியம்மனும் காட்சி தருகிறார்கள். அவர்களை எல்லோரையும் வணங்கி மிக நுட்பமான வகையிலே இந்த ஆலயத்திலே தென்முக கடவுளாக உள்ளடங்கி காட்சி தரக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறோம். இவருக்கு என்ன சிறப்பு? ஞான தட்சிணாமூர்த்தி என்று இந்த எம்பெருமான் அழைக்கப்படுகிறார். காரணம், தட்சிணாமூர்த்தி என்றாலே ஞானம், ஞானம் என்றாலே தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவார்கள். அதிலே இந்த எம்பெருமான் சனகாதியரோடு அகத்திய பெருமானுக்கு தன்னுடைய அருளை மழையாக பொழிந்து அகத்திய பெருமானுக்கே ஞானோபதேசம் செய்த திருவடிவிலே காட்சி தர அந்த ஞான தட்சிணாமூர்த்தியை வணங்கி சிவாலயத்திற்கே உரித்தான கோஷ்டத்திலே இருக்கக்கூடிய துர்கையம்பிகை, சண்டிகேஸ்வர பகவான் ஆகியோரோடு இந்த ஆலயத்திலே மூன்று கால பைரவ வடிவங்களை தரிசனம் செய்கிறோம். அதாவது பால பைரவர், கால பைரவர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்ற மூன்று திருநாமத்தோடு மூன்று பைரவ மூர்த்தங்கள் காட்சி தருகின்றன. அந்த பைரவ மூர்த்தங்களை வணங்கி திரும்புங்கால் நவகிரகங்களையும் இங்கே தரிசனம் செய்கிறோம். சூரிய பகவானோடு நவகிரகங்களும் காட்சி தர மேலும் இந்த ஆலயத்தை ஒட்டிய வண்ணம் கோவிலுக்கு அருகாமையிலே கடுக்கா விநாயகர் என்ற திருநாமத்தோடு இரட்டை பிள்ளையாரை நாம் தரிசனம் செய்கிறோம். சப்த கன்னியர்களும் அங்கே காட்சி தருகிறார்கள். இந்த திருத்தலத்திலே கடுக்கா விநாயகர் என்று சொல்லக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வழிபட்டால் கேட்பவர்களுக்கு கேட்கும் வரம் கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தினுடைய மகாத்மியமாக சொல்லப்படுகிறது. இத்தகைய திவ்ய திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் குறைகள் யாவும் தீர வேண்டும், கண்ணோய் உள்ளிட்ட நோய்கள் நீங்கி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பெரியோருடைய திருமொழிக்கேற்ப நோயில்லாமல் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும், அதற்கு கைலாய நாயகி உடனுரை, ஸ்ரீ கண்ணாயிர நாதரான சிவபரம்பொருள் அருள்மழை பொழிய வேண்டும் என்று எம்பெருமானின் திருத்தால் பணிகிறோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் அருள்மிகு கைலாச நாயகி அம்பாள் உடனுரை, அருள்மிகு கண்ணாயிரநாதர் திருக்கோயில் தலைமை அர்ச்சகர் ஏ சிவசுப்பிரமணியன் அவர்கள் மேலும் சில தகவல்களை தருகிறார்.
5: நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாய திரம்பகாய திரிபுராந்தகாய திருகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மித்ரஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமோ நமக. மூலவர் பெயர் சகசர நேத்ரேஸ்வரர், அம்பாள் பெயர் கைலாச நாயகி. உலகத்திலேயே கைலாச நாயகிங்கிற பேர் அம்பாள் பேர் இந்த சலத்தில் மட்டும்தான். அம்பாளுடைய பாதம் பட்ட இடம் இங்கே வந்து ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், காராயிலானை என்பவர் பாவமில்லாத

யாரே காராயிலான என்பவர் மேல்வினை மேவான் படியிருக்கார். காராயில்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் இருக்கா நினைச்சாலே பூர்வ ஜென்ம பாவம் எல்லாம் நீங்கி சகல செல்வம் கிடைக்கும்னு படியிருக்கார். காராயில்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் இருக்குன்னு நினைச்சாலே மேல மேல முன்னேறிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாடியிருக்கார். அதே மாதிரி கோளாய நீர்க்குமோன் அப்பர் பாடுறார், கோள்களால் ஏற்படுகின்ற தீமைகள் அழிப்பவரேன்னு இங்க வந்து சப்த விடங்கிற வழிபடும் போதே எல்லா கிரகதோஷமும் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கேயே வந்து அடையாளம் அள்ளினார் அப்படின்னு ஞானசுந்தர் பாடியிருக்காரு. உங்க ஊர்ல இருந்துகிட்டே திருக்காரவாசல் ஒண்ணு இருக்கு, இறைவன் இருக்கான்னு நினைச்சாலே அங்கேயிருந்து வந்து ஒரு அடையாளமா இருக்கிறான்னு சொல்லி எங்கேயிருந்து இருந்திடம் தேடிட்டு வந்து அடையாளமா இருக்கிறதா அவர் ஐதீகம். அப்பேற்பட்ட சலம் சகசர நேத்திரேஸ்வரன் ஆயிரம் கண்ணு, கண்ணுக்கு பரிகார சலம், ஆதிசேஷனுக்கு கண் கொடுத்த இடம், தேவேந்திரனுக்கு கண் கொடுத்த இடம், பிரம்மனுக்கு ஆயிரம் கண்ணோட காட்சி கொடுத்த இடம். அதனால கண்ணுக்காக வேண்டிகிட்டு ஒரு முக்குட்டு தைலம் வச்சு சாமிக்கு அவசியம் பண்ணுவோம். அந்த தைலத்தை 48 நாளைக்கு தலைக்கு தடைட்டு வந்தா 96 விதமான கண்ணோய் தீருங்கிறது ஐதீகம். அதே மாதிரி அத்திப்பழம் தேன் வச்சு அவசியம் பண்ணுவோம். அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தா தீராத வியாதி எல்லாம் தீருங்கிறது ஒரு சிறப்பு. இங்க அதே மாதிரி இங்க கைலாயத்துக்கு போன புண்ணிய கைலாச விநாயகர் சப்த விடங்க சலம்னு 7 சலம், திருவாரூர், திருக்காரவாசல், திருக்கோவலை, திருவாயூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம், நீலாட்சியங்கள், திருநள்ளார், சனீஸ்வரன், 7 தியாகராஜாவில ஆதி தியாகராஜான்னு பேரு. ஆதினா மூலம், முதல்வர், மூல தியாகராஜா. அதே மாதிரி இங்க வந்து மும்மூர்த்திகள் வழிபட்டது, சிவன், விஷ்ணு, பிரம்மா வழிபட்டது. அதுல மகாவிஷ்ணு வழிபட்டது இந்த சலத்துல. அதுல மகாவிஷ்ணு வந்து வழிபட்டு மார்பகத்துல பூஜை பண்ணி 2 பிரகாரத்துல பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கும், அதுல நெஞ்சில தியாகராஜா வச்சிருக்கும், அப்படி பூஜை பண்ணி தேவேந்திரன் கொடுக்குறாங்க. தேவேந்திரன் பூஜை பண்ற காலத்துல வானாசுரன் அசுரன் தேவர்களை கஷ்டப்படுத்துறான், தேவர்கள் எங்களை காப்பாத்துக்கன்னு வேண்டும் பொழுது பூலோகத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார். அவர் உதய நாடு அப்படிங்கும் போது முசுகுந்த சக்கரவர்த்தி திருவார் தலைநகர ஆண்ட மன்னன், ஒரு மானுடன் எப்படி தேவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது சிறந்த சிவபக்தன் தினமும் கைலாயத்துல போய் தரிசனம் பண்ற அளவுக்கு பவர் உண்டு. ஒரு பிறவியில குரங்கு, அந்த குரங்கானது ஒரு புலிக்கு பயந்து வில்லு மரத்துல உட்காந்து வில்வேலையை பறிச்சு தூக்கி போறப்ப 108 வில்லதனம் வந்து 108 அஷ்டோத்தர மணி அர்ச்சனை பண்ணதை அனுப்பிச்சு தெரியாம போட்ட வில்லத்துக்கு நீ சக்கரவர்த்தியா போன வர கொடுக்குற. அதனால அந்த குரங்கு என் முறப்பிறவி தெரியணும் அப்படிங்கிறப்ப முகம் குரங்கா உடம்பு சக்கரவர்த்தியாவும் 1000 கோயில கட்டி வானாசுரன் அழிச்சு தேவர்களை காப்பாத்துறார். அப்ப வந்து தேவேந்திரன் எது கேட்டாலும் தரங்கிறான், நீ பூஜை பண்ற தியாகராஜா கொடுங்கிறார், மும்மூர்த்திகள் வழிபட்டு நம்ம கொடுத்து இந்த தியாகராஜா வந்து கேட்கறான்னு சொல்லி தேவசிற்பி விஸ்வகர்மா மாயன் நினைச்சு அதே மாதிரி 6 வச்சலிங்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்க. எது பூஜை பண்ணலிங்கம் அப்படிங்கும் போது பண்டம்புரம் பூங்குழலான திருக்கோள அம்பாளை வேண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்ப வண்டூர்படுத்து தியாகராஜ மலை உட்காந்து இதான் ஒரிஜினல் தியாகராஜான் காட்டி கொடுக்குது. இறைவனை வேண்டப்ப செங்கைனி மலர் சூடி இருக்கும், வாடா கொன்ற மலர் இருக்கணும் இறைவன் சொன்னதாகவும், செங்கைனி மலர்ங்கிறது நீலோத்பல மலர், செங்கைனி ஓட இருக்கும் 7 ஊர்லையும், 7 ஊர்லயும் மட்டும்தான் அந்த அள்ளியில ஒரு வகை அந்த பூ. அந்த 7 தியாகராஜாவோட அம்பாள் பேருமே நீலோத்பல அம்பாள்னு பேரு. அந்த நீலோத்பல மலர் சாத்திருக்கும், வாடா கொன்ற மலர் இருக்கணும், கொன்னப்பு வாடாம இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம தியாகராஜ மலை வாடாம இருந்தது. அந்த இறைவனுடைய அருள் அந்த முதல் தியாகராஜா எடுத்து முதல் மலை வச்சார். அப்ப 6 லிங்கத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, தேவேந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்துறா. இது எங்க வைக்கிறது அப்படிங்கிறப்ப இடது பக்கம் 3 சலம், வலது பக்கம் 3 சலம் என்கிறார். இடது பக்கம் திருவாரூர், நாகப்பட்டினம், திருநள்ளாறு, வலது பக்கம் திருக்கோவலை, திருவாயூர், வேதாரண்யம்னு சப்த விடங்க சலம்னு பேரு. இந்த சலத்துல வந்து காசிக்கு வினையான காசி விஸ்வநாதர் இருக்காரு, அதே மாதிரி வளம்புரி விநாயகர் தலை விநாயகர், இங்க கல்லுல நடராஜா, கல்லுல சந்திரசேகரர், இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடையாது நம்ம சலத்துல மட்டும்தான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு 3 சக்தியுமே இங்க இருக்காங்க. சதுரகால பைரவர், 4 யுகத்தில் உள்ள பைரவர், சொர்ணாகர்ஷ்ண பைரவர், கால பைரவர், பால பைரவர் இருக்காரு. இங்க பதஞ்சலி முனிவருக்கு 7 விதமான தாண்டவ காட்சி ஆடின இடம். அதே மாதிரி வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தட்சிணாமூர்த்தி சிறப்பு. கடுக்கா விநாயகர், சுயம்பு விநாயகர், வியாபாரிக்கு காட்சி கொடுத்தவரு. வியாபாரி வந்து ஜாதிக்கா மூட்டை எடுத்துட்டு வந்து அந்த விநாயகர் சலத்துல வந்து இரவுல தூங்கும் பொழுது அந்த விநாயக பெருமான் பிராமண குழந்தை ரூபமா வந்து என்ன மூட்டை அப்படின்னு வியாபாரி கேட்கும்போது ஜாதிக்கான்னு சொன்னா இது கவர்மெண்ட் வரி போட்டுருமேனு சொல்லி இது கடுக்கா மூட்டைன்னு சொல்றான். அப்ப வந்து அந்த எல்லாமே மூட்டையும் கடுக்கா மாறப்ப அப்ப இறைவன் வந்து அந்த கோயில போய் மறைஞ்சிடறார். அப்ப சுவாமி தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம்னு சொல்லி மூட்டை பிரிச்சு பார்க்கும்போது எல்லாம் கடுக்கா இருந்தோன்னு இறைவனை மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அவ வந்து அந்த ஜாதிக்காக மாத்தி கொடுத்ததா வரலாறு உண்டு. அதனால காட்சி கொடுத்த விநாயகர் அவர். அதனால வேண்டின அந்த இடத்துல என்ன வேண்டுறோம் வேண்டின நடக்கணும்னு ஒரு சிறப்புங்க. இந்திரனுக்கு காட்சி கொடுத்த சப்தகன்னி மாதா நம்ம சலத்துல சிறப்பானது. இங்க தலைவிருச்சம் பலாமரம் மகாவில்லம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சேஷ தீர்த்தம் ஆதிசேஷம் மாமு கண்ணு தெரியாம வந்து கிணத்துல விழுந்து கண் கொடுத்து பார்த்தனா வரலாறு. அந்த தீர்த்தத்தையே பௌர்ணமி அன்னைக்கு வேண்டிக்கிட்டு அந்த உஷ்ண சம்பந்தம் வியாதிகள்லாம் தீருங்கிறது, அந்த தீர்த்தத்தை குடிச்சாலோ அந்த தோல்வியாதி உள்ளவங்க மேல தடவினாலும் அந்த வியாதி எல்லாம் தீருங்கிறது நம்ம தீர்த்தத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. அவ்வளவு சிறப்பான சலம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாதவுடனும் தலையாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியும் கோணாத கோணும் துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அறியாத ஐதுவில் வாழ்ந்தங்கைய ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீசன் ஒருபாத மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமி. இந்த சலத்தை வந்து வழிபட்டா எல்லா நோய்களும் திறதோட 16 செல்வம் கிடைக்கிறது உண்மை. திருச்சிற்றம்பலம்.

0: திருவாரூர் மாவட்டம் திருக்காராவாசல் அருள்மிகு கைலாச நாயகி அம்பாள் உடனுரை, அருள்மிகு கண்ணாயிரநாதர் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்

0: நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15. பண்பலை 100.3 இனி கேட்கலாம் அலையோசை.
5: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
7: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
8: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அலையோசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது விஸ்வ துளசி படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தாற்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.

0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
0: காற்றலையில் கவிபாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இது அலையோசை.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது அலையோசை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை இது. காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்மலை 100.3 விளக்கீட்டு மேலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஹேமாஜான் பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கீட்டும் வேளை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
7: இம்பார்ட்டன்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
11: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
11: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடிய பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்கு தான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
7: இம்பார்ட்டன்ட். உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
9: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

காரைக்கால் பண்பலை 100.3 இது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கலாம் ஜெய்னுலாபுதீன் ஃபைசி பாடிய பாடல்.

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் குத்தூஸ் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கீட்டும் வேளை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
5: சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: limited if they approach the vital shipping route. And benchmark domestic equity indices ended around 0.5% higher today. Sensex gained 356 points to close at 77,269, while Nifty rose 122 points to settle at 24,119. Broader market on the National Stock Exchange also closed in positive zone. Mid-cap 100 climbed over 0.6% and small-cap 100 jumped 0.7%. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் தொழில்நுட்ப காட்சி மற்றும் கருத்தரங்கினை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். ரக்ஷா திரிவேணி சங்கம் எனும் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் வீரர்கள் ஒன்றிணையும் இடம் என்னும் பொருளில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து ராணுவத்தில் பணியாற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 250க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனா்.

71 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 2371 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலோடு கர்நாடக மாநிலத்தின் பஹால்காட், தேவனாகிரி தெற்கு, நாகாலாந்து மாநிலத்தின் கோரிடேங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத் மாநிலத்தில் அம்ரத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ராகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான திருமதி சுனேத்ரா அஜித் பவார் 121,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைக்க தயாராக உள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் டிவி கே 105 இடங்களில் முன்னிலை

0: கிறது. மேலும் மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மாநிலத்தில் நிலவும் கடுமையான மும்முனை போட்டியில் 5 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 229 தொகுதிகளின் நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் 53 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 45 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாமக 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 2 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. முக்கிய வேட்பாளர்களில் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 22 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் திரு வி எஸ் பாபுவை விட சுமார் 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்.
0: சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 11 சுற்று வாக்குப்பதிவிற்கு பிறகு தாவைக்காவை சேர்ந்த திரு செல்வத்தை விட சுமார் 4,300 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். 10 கட்ட வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் தாவைக்கா தலைவர் திரு விஜய் கணிசமான முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சிறப்பான அறிமுகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கில் விஜய் திமுக வேட்பாளரான திரு இனிகோ இருதயராஜை விட 13,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரான திரு சேகரை விட தாவைக்கா தலைவர் சுமார் 41,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான டாக்டர் எல் முருகன் தாவைக்கா வேட்பாளர் திருமதி கமலியை விட சுமார் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 5,335 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றியை நோக்கி செல்கிறது. மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அனைத்து 293 தொகுதிகளுக்குமான நிலவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. பிஜேபி 4 இடங்களை கைப்பற்றி 194 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் இதுவரை 1 இடத்தை கைப்பற்றி 88 இடங்களிலும், சிபிஎம் 1 இடத்திலும், மற்ற கட்சிகள் 4 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தலில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தனது பிஜேபி போட்டியாளர் சுவேந்த் அதிகாரியை விட முன்னிலை வகிக்கிறார். அதே நேரத்தில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்த் அதிகாரி முன்னிலை வகிக்கிறார். தற்போதைய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அக்னிமித்ரா பால் அசன்சோல் தஷின் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் தபஸ் பானர்ஜியை விட முன்னிலை வகிக்கிறார். தெற்கு கொல்கத்தாவில் இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த ஜாதவ்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சர்பாரி முகர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியாளரை விட முன்னிலையில் இருக்கிறார். ஆர்ஜி கர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் தாயாரான பிஜேபி வேட்பாளர் ரத்னா தேப்நாத் பனிஹாட்டி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஜனதா உன்னயன் கட்சி தலைவர் ஹுமாயூன் கபீர் நவுடா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். மேற்கு வங்கத்தில் அடுத்த அரசை பிஜேபியே அமைக்கும் என்று பிஜேபி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்த் அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் பிஜேபி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக மத்திய ஆயுத காவல்படையை சேர்ந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் மாநில காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: அசாமில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 31 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 2 இடங்களையும், போடோலாந்து மக்கள் முன்னணி 5 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. மறுபுறம் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 1 இடத்தை பெற்றுள்ளது. மீதமுள்ள 87 தொகுதிகளுக்கான நிலவரங்களின்படி பிஜேபி 60 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 8 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 9 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும், ஏஐயுடிஎஃப் 1 இடத்திலும், ராய்ஜோர்தல் 2 இடங்களிலும்

0: மற்றவை இரண்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. 126 உறுப்பினர்களை கொண்ட அசாம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். ஜலுக்பாரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் முதலமைச்சருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் வேட்பாளரான திருமதி பிதிஷா நியோக்கை விட முன்னிலை வகிக்கிறார். ஜோர்ஹாட் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ஹிதேந்திரநாத் கோஸ்வாமி அசாம் காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோயை தோற்கடித்துள்ளார்.
1: ஜாகிரோடு தொகுதியில் பிஜேபி அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா காங்கிரசின் திரு சி புபுல் தாஸை விட முன்னிலை வகிக்கிறார். மாநிலத்தில் உள்ள 126 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு April 9 நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 85.96% வாக்குப்பதிவு பதிவானது. ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கங்களாக அசோம் கணபரிஷத் மற்றும் போடோ மக்கள் முன்னணி ஆகியவை உள்ளன. புதுடெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அருணாச்சல நிவாஸ் அருணாச்சல பிரதேச மக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழ்வதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தெரிவித்தார். இந்த அருணாச்சல நிவாசை அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா காண்டு திறந்து வைத்தார். இது வீட்டிற்கு வெளியே ஒரு வீடு போல செயல்படும் என்றும் நாட்டின் தலைநகருடனான பிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் திரு ரிஜிஜு தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துள்ளதுடன் அப்பகுதிக்குள் நுழைய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் பலவந்தமாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை அணுகும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுத படைகளும் குறிப்பாக அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படும் என்றும் அது கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்றும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக தனது ராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய ராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நீர்வழியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் கப்பல்களுக்கு உதவுவதற்காக இன்று முதல் தனது நடவடிக்கைகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட 7 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயகாவுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முன்னதாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாலத்தீவு அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிஸ் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளியாகியுள்ள சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ந்த இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் போது மக்கள் வைத்துள்ள அபிமானத்தை பிரதிபலிப்பதாகவும் அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம், அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்னும் கொள்கையை பின்பற்றுவதாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இளம் வாக்காளர்கள் வளர்ச்சியும் நம்பகத்தன்மை மற்றும் வலுவான அரசு அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமும் இந்த வெற்றியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நேயர்களின் கேட்கலாம், நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஒரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
8: வணக்கம். எது ஈகை? வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், அற்றார் அழி பசி தீர்த்தல் ஆகிய குறட்பாக்களின் மூலம் ஒரு பொருளை இல்லாதவர்க்கு ஒன்றை கொடுப்பதும், ஒருவன் தனது வறுமையை வெளிப்படுத்துவதற்கு முன்னரே தானே உணர்ந்து பொருளை கொடுப்பதும், வறுமை மிக்க ஒருவனின் பசியை பொருளை கொண்டு பசியை போக்குவதுதான் மிகச்சிறந்த ஈகை என்று வள்ளுவர் ஈகைக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். வரத்தற்காலையாயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே என்பது ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல். நாடு வறட்சியில் வாடினாலும் அதியமான் நெடுமான் அஞ்சி நாடி வரும் விரலியருக்கு கரியும் சோறும் தந்து உதவுவான் என்று கூறுவதால், பொன்னும் பொருளும் கொடுப்பதை விட பசித்தவரின் பசியை போக்குவதே சிறந்த அறமாகும். ஈகை குணம் கொண்டவர்கள் எவ்வித குறையும் இல்லாமல் நலமுடன் வாழ்வார்கள். ஆனால் ஈகை குணம் இல்லாதவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி பெரிதும் துன்புறுவார்கள். இதனை இடுக்கினால் வறுமையாக்கி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று, குற்றமின்றி வாழ்வார். தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகளாகி உடுக்கவே உடையுமின்றி உன்சோறும் இல்லையாமே என்ற விவேக சிந்தாமணி பாடல் காட்டுகிறது. ஒருவனது உள்ளத்தில் அருள் உடைமையை வெளிப்படுத்துவது அவனது கொடைத்தன்மையே. இதனை ஈரம் உடைமை ஈகையின் அறிப என்று முதுமொழி காஞ்சி சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்கும்போது அதனை பெறுபவர் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால் மேலும் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. இதனை ஈர்த்து வகையால் ஓவாதார்க்கு ஈப்பு இன்னா என்று இன்னா 40 காட்டுகின்றது. வருவாயறிந்து வழங்கல் இனிது என்று வருவாய்க்கு தக்கவாறு ஈதல் வேண்டுமென்று இனியவை 40 கூறுகிறது. தமக்கு வரும் பொருளில் 1/4 பிறருக்கு வழங்கி வாழ்வதே சிறந்தது என்பதை வருவாயுள் கால் வழங்கி வாழுதல் என்று திருக்கடுக பாடல் உணர்த்துகிறது. சிறந்த பொருளாக இருந்தாலும் தகாதவர் கொடுத்தால் அதனை வாங்காதே என்று கொல்லற்க கொல்லார் கைமேல் அவர் என்று நான்மணிக்கடிகை பாடல் உணர்த்துகிறது. அடியவர்கள் வேண்டிய பொருளை இல்லை என்னாமல் கொடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் இயற்பகை நாயனார் என்பதை மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழுமுன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார் என்று எடுத்துக்காட்டி, அவரைப் போலவே இருக்கும் பொருளை இல்லை என்னாமல் வாரி வழங்க வேண்டும் என்கிறார் தெய்வ சேக்கிழார். வள்ளுவர் சேக்கிழார் காட்டிய வழியில் நடப்போம், பிறருக்கு கொடுத்து பெரிதும் மகிழ்வடைவோம். நன்றி.
2: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

0: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளைத் தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்.

0: கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தாவேகா பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தாவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் 1 தொகுதியில் தாவேகாவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பெண்ணாகரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றி

0: வேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மேற்குவங்க சட்டப்பேரவை

0: பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 6:43:35.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லாப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால். திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
6: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
5: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான

0: பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
4: நலமாய் வாழு. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
5: இப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது அதோட பிரின்சிபல் என்னென்னா, உள்ளே ஒரு ரூமில் ஏசி போட்டிருக்கு, கதவெல்லாம் சாத்தி ஏசி போடுறாங்கன்னா உள்ளே இருக்கிற காற்று எடுத்து குளிர் வச்சு திரும்ப உள்ளே அதையே கொடுக்கும். புதுசாக ஃப்ரெஷ்ஷான காற்று வந்து உள்ளே வராது. அப்போ என்ன ஆகுனா, கதவெல்லாம் சாத்திச்சு 24 மணி நேரம் அதே காற்றுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னா உள்ளே இருக்கிற தூசு, கிருமி, அதே மாதிரி ஏசியில் வந்து ஈரப்பதம் எப்போ இருந்துகிட்டே இருக்கிறதுனால உள்ள ஈரப்பதத்தில் வளரக்கூடிய கிருமிகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அந்த தொற்று கண்டிப்பாக வரும். இது எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். ஏசி போட்டால் நமக்கு வெறும் நல்ல காற்று மட்டும் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதில் வந்து கிருமிகளும் கூட வரலாம். ஃபில்டர் அதில் இருக்கும், அந்த ஃபில்டர் எடுத்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதில் கிருமியும் இருக்கும், தூசும் இருக்கும். ஸோ ஏசியில் வந்து அலர்ஜி நிறையா வரும், அது இல்லாமல் இந்த கிருமிகளும் வரும். அதனால் எப்போவுமே பகல ஜன்னலாக திறந்து வைக்கணும், ஏசி ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். டெம்பரேச்சர் வந்து 16-18 வைக்காமல் கொஞ்சம் நமக்கு வெளியில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் 25-27 இந்த மாதிரி கொஞ்சம் 25 மேலே வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கிய. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, தடுப்பூசி போடலாம். தடுப்பூசிங்கிறது வந்து இப்போ 2 வகையான தடுப்பூசி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளூ வைரஸ்க்கான தடுப்பூசி, அது வந்து எப்படின்னா வருஷம் அந்த ஊசி நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது கிருமி வந்து அதோட உடல் அமைப்பு மாற்றிக்கிட்டே இருக்கும்ல, அது பேர் ஆன்டிஜெனிக் வேரியேஷன் சொல்லுவாங்க. அதோட தன்மையே அப்படி தான், கிருமியோட நேச்சர் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அந்த கிருமியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அடுத்த வருஷம் இன்னொரு புதுசாக ஒரு ஃபார்மில் உருவாக்கும். ஸோ அந்த கிருமியை வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு தடுப்பூசி போட்டால் 1 இயர் வரைக்கும் அது தாங்கும். அதுக்குள்ளே அடுத்த அது மாறும்போது அதுக்கான தடுப்பூசி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு பேர் ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க. இயர்லி ஒன்ஸ் எல்லாருமே, அதாவது ரொம்ப கிருமி வரக்கூடிய வாய்ப்புள்ள அனைவரும் அது போட்டுக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து நீமோகாக்கல் வேக்சின் சொல்லுவாங்க. அது நீமோகாக்கல் ஒரு கிருமிக்கு தான் நம்ம போடுற தடுப்பூசி. அது வந்து ஒரு டைம் போட்டால் போதும், முக்கால்வாசி அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 தடுப்பூசி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நிமோனியா அப்படிங்கிற நுரையல் கிருமி வராமல் தடுக்கிறதுக்கு 2 வேக்சின் இருக்குது. இது முக்கால்வாசி எல்லோரும் போட்டுக்கிட்டால் நல்லது. அதாவது யாராருக்கெல்லாம் அந்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் போட்டுக்கணும்.
6: குழந்தைகளுக்கு கூட இந்த இன்ஜெக்ஷன் போடலாம்.
5: போடலாம், குழந்தைங்களுக்கு போடுறாங்க ஃப்ளூ வேக்சின், இப்போ நிறைய பேருக்கு போடுறாங்க.
6: சரிங்க டாக்டர், இந்த நிமோனியா என்னென்ன வகைகள் இருக்குது மேம்? இதில்
5: நிமோனியா வந்து என்னென்ன கிருமினால வருது அப்படிங்கிறத வகைப்படுத்தி சொல்லலாம். இன்னும் எந்த இடத்துல அது கிருமி வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொது இடங்கள்லேருந்து வரும்போது அதோட வீரியத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால வந்து நமக்கு பாதிப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அது பொது இடத்துலேருந்து கிருமி வந்துச்சுன்னா அதுக்கான வைத்திய முறைகள் மாறும். இப்போ நான் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நான் எனக்கு ஒரு இன்னொரு பிரச்சனையில் போகிறேன், ஆனால் போயிட்டு அந்த இடத்துல வந்து இன்னொரு புதுசாக நுரையில் ஒரு கிருமி எனக்கு தொற்று வந்துருச்சு அப்படின்னா அதோட கிருமியோட வீரியத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருமிக்கான ட்ரீட்மெண்ட் வேறையாகும். அந்த மாதிரி எந்த இடத்துல அந்த கிருமி வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட தன்மை வேறியாகும். அதே மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி எனக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அப்போ எனக்கு நிமோனியா வரும்போது என்னோடய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் எந்த இடத்துல அந்த கிருமியை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இதோட வகைப்படும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள்.

0: ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
1: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
2: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் இசை தூரிகை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை தொகுதியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை திருவாரூர் கும்பகோணம் காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00

0: காரைக்கால் பிஇசா டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிரவி கொமீன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிரவி கொமீன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது, அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலி மனைகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டுமே பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் மோட்டாரை பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காரைக்கால் பண்பலை 100.3 இது இசைத்தூரிகை.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், அனில் பாஸ்தா, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சீர்காழி நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரெத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனேத்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபோர்ட்டி வெற்றி பெற்றுள்ளார்.

அசாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயிலிருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது.

0: அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25:28
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: புதுப்பொலிவு
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
3: நேர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபா, சுபா
9: வாங்கக்கா. என்னக்கா கையில டப்பாலாம் வச்சிருக்கீங்க, என்ன எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க?
8: சுபா, இதுல உனக்கு ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு டப்பா எடுத்துட்டு வந்தேன்.
9: வாங்கிட்டு போறதுக்கா? ஏன் கிட்டயா?
8: ஏன் கூடாதா? நீதான் அன்னைக்கு சொன்னியே, நீங்க இன்னொரு நாள் வாங்க, அசோலாவை விளைவிச்சு உங்களுக்கு நான் தரேன்னு. எப்படியும் நேரம் வளைஞ்சிருக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேன் வாங்கிட்டு போலான்னு.
9: ஓஹோ, அதுக்குதானா இந்த டப்பா?
8: ஏன் சுபா, அசோல நல்லா வளர்த்துட்டில?
9: அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாக்கா, வேணா வந்து பாருங்க எப்படி அமோகமா வளர்ந்துருக்குன்னு.
8: அட, ஆமா, என்ன சுபா, பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியால இருக்குது. சரி சரி, அப்ப கொஞ்சம் எடுத்துக்கூட.
9: இத அப்படி வாங்கிட்டு போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
8: அதையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன்.
9: ஓ, அப்ப எல்லாமே
8: இனிமேதான். ஆமா ஆமா, நீதான் அதுல என்னமோ நிறைய சத்து இருக்கு, அப்படி இப்படின்னு ஆக ஓகன்னு புழிஞ்சிய சுபா. அது என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல.
9: இது கோழிங்களுக்கு, ஆடு மாடுங்களுக்கு ரொம்பவே அருமையான தீவனக்கா. உங்க வீட்டுல கோழி வளர்க்குறீங்கல்ல, அதுக்கு நீங்க இந்த அசோலாவை கொடுத்தீங்கன்னா, நார்மலா கோழி முட்டையில இருக்கிற சத்தை விட அசோலாவை தீவனமா எடுத்துக்கிட்ட கோழியோட முட்டையோட சத்துக்கள்லாம் அதிகமா இருக்குமா. நெல் விளைச்சலுக்கு இயற்கை உரமா செயல்பட்டு மண்ணோட தரத்தையே இது மேம்படுத்தும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடு மாடுங்களுக்கு இந்த அசோலாவை பச்சையாவும் கொடுக்கலாம்.

0: உலர் தீவனமாக்கியும் கொடுக்கலாம். அக்கா, இந்த அசோலாவை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லுவா?
1: சொல்லு சொல்லு.
0: இந்த அசோலாவை பசுக்களுக்கு கொடுத்தா 15-20% வரை பால் உற்பத்தி அதிகரிக்குமா?
1: சரி, இதை எப்படி தீவனமா கொடுக்கறது மாட்டுக்கு?
0: பச்சையாவும் கொடுக்கலாம், பதப்படுத்தியும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம்க்கா.
1: சரி சுபா, இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்றியே, அப்படி இதுல என்னதான் நிறைஞ்சு கிடக்குது அதை கொஞ்சம் சொல்ல.
0: அக்கா, இந்த அசோலால அதிக அளவு புரத சத்து, கொழுப்பு சத்து, தேவையான அமினோ அமிலம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இதை ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலான்னு பரிந்துரை பண்றாங்க. இப்ப புரியுதா அசோலாவை பத்தி?
1: அருமையா புரிஞ்சிட்டு சுபா. சரி சரி, நீ அசோலாவை டப்பால எடுத்துக்கொடு. முதல்ல இதை எங்க மாடுங்களுக்கு கொடுக்குறேன், அது மட்டும் நல்லா பால் கறந்ததுன்னு வச்சுக்கோ. நானே இந்த அசோலாவை உற்பத்தியும் பண்ண போறேன்.
0: அப்ப அடுத்த தடவை வரும்போது இதே டப்பால பாலை ஊத்தி எடுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லுங்க.
1: விவரமான பொண்ணுதான் சுபா நீனு.
2: உழவர்களுக்கு
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுபாக்கா கொஞ்சம் நில்லுங்களேன்.
5: அட நம்ம பூங்கொடி. என்ன பூங்கொடி,
4: எங்க போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு அவசரமா? நீங்க
5: கடைக்கு போயிட்டு இருக்க பூங்கொடி.
4: அப்போ நிகழ்ச்சி கேட்காமலே போறீங்க?
5: அட மணி ஆயிடுச்சா? நான் மணி ஆனதே பாக்கல பாரு. சரி நீ வந்த விஷயத்த சொல்லு பூங்கொடி.
4: சுபாக்கா காலையில உங்க வயல் பக்கமா நான் போனேனா, நம்ம ரெண்டு பேரும் வயல்லயும் ஒன்னாதான் பருத்தி விதை வாங்கி விதைச்சோம். ஆனா உங்க வயல்ல இருக்கிற பருத்தி செடி பூ பூத்து குலுங்குது. எங்க வீட்டு வயல்ல மட்டும் பூ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன உரம் கொடுத்தீங்க?
5: ஓ அப்படியா? நானே எங்க பருத்தி வயலுக்கு போய் பல நாளாவது. எதனாலயா இருக்கும்?
4: அப்போ உங்களுக்கும் தெரியலையா?
5: தெரியல பூங்கொடி. அது மண்ணோட தரத்தை பொறுத்தும் இல்லைனா செடியோட வளர்ச்சியை பொறுத்தும் கூட மாறுபடலாம்ல.
4: ஓ அப்படி சொல்றீங்களா நீங்க? சுபாக்கா இன்னைக்கு கூட பருத்தி சாகுபடி பத்தி தான் திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமாணி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: சரி வா பூங்கொடி, நிகழ்ச்சியை கேட்போம். உன்னோட சந்தேகத்துக்கான விடை கிடைக்குதான்னு பாப்போம். வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக திருவாரூர் சீதக்கமங்கலத்துல இருந்து ஒரு விவசாயி வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாயம் செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்ல இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க ஐயா, எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து 5 வயசுலேருந்து விவசாயத்தை பற்றி அனுபவம் உண்டுமா? ஃபுல்லாக விவசாயம் தான், வேறு எந்த தொழிலுமே கிடையாது எங்கள் ஏரியாவில். விவசாயத்தை நம்ம தான் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
5: சரிங்க.
6: ஆகையினால எனக்கு இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகுது. இந்த விவசாய தொழிலில் தான் நான் ஈடுபட்டு விவசாயத்தை இது பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன். அழிஞ்சு போய் மறுபடியும் துளுத்து 100 குத்து போல வந்து எனக்கு நல்ல மகசூல் கொடுத்துட்டு நெல்லு அழிஞ்சியும் நல்லா கிளம்பிட்டு. எனக்கு
5: என்ன ரகம் சொன்னீங்க?
6: அரைசுன்னு ஒரு நெல்லு ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆந்திரா கவர்மெண்ட்ல இருந்து வந்த நெல்லு. அது 2 வருஷமா அதான் செஞ்சுட்டு இருக்கான். நல்லா எனக்கு மகசூல் கொடுக்கும் அந்த நெல்லு.
5: எங்க விற்பனை எல்லாம் எப்படி பண்றீங்க?
6: நுகர்வோர் வாணிபுகளை தான் நேரடி கொள்முதல் தான் வித்துட்டு இருக்கேன். சென்ட்ரல்ல அரிசி சாப்பாடு நல்லா முழு முழுமா நல்லா அரிசி நல்லா இருக்காது. அரிசி எந்த பால்ட்டும் கிடையாது. அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
5: பருத்தி எவ்வளவு பரப்பளவுல போட்டிருக்கீங்க?
6: பருத்தி வந்து நான் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுல போட்டிருக்கேங்க.
5: என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
6: 659 ரகம் போட்டிருக்கேன்.
5: சரி எப்போதும் அதான் போடுவீங்க?
6: எப்போதும் அதான் போடுறேன். அந்த மண்ணுக்கு இங்க கரிசல் மண்ணுக்கு கிராப்புக்கு நல்லா வருது. ஃபர்ஸ்ட் கிராப்போட
5: மருந்து
6: அடிச்சுட்டு இருக்கோம். நாட்டு மாட்டு சாணமும் நாட்டு மாட்டு கோமியமும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சமா, அதாவது 15 லிட்டர் நாட்டு மாட்டு ஈரோனை பிடிச்சி வச்சிருந்தேன், 5 லிட்டர் சாணத்தை கரைச்சி 15 நாளைக்கு வச்சுட்டேன். அது ரெண்டும் என்ன பண்ண மேலாம்ப எடுத்துக்கிட்டு போய் இப்போ அந்த வயலில் எல்லாத்தையும் தெளிச்சிருக்கேன். தெளிச்சதுக்கு அது பட்ட வேகத்துக்கு பூச்சி ஒன்று ஒன்று தான் கீழே வந்து சாகுதுமா, வேற எதுவுமே கலக்கலாம்.
5: இது வடிகட்டி இப்படி ஸ்ப்ரே பண்ணீங்க?
6: வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணினேன், நல்லா ரிசல்ட் தெரியுது. அதில் வேற எதுவுமே கிடையாது, நாட்டு மாட்டு சாணத்தை கரைச்சாலும் யூரின் தான் கலந்து அடிச்சுட்டு இருக்கேன்.
5: எதுக்காக? பூச்சி விரட்டுறதுக்காக?
6: பூச்சி விரட்டுறதுக்காக அது அடிக்கிறது.
5: என்ன பூச்சி வந்திருந்தது அடிச்சீங்க இல்லை முன்னெச்சரிக்கை?
6: இப்போ முன்னெச்சரிக்கை அடிச்சிருக்கேன், பூச்சி இது வரைக்கும் வல்லமா, அதில் இதை அடிச்சு செட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
5: இப்ப 90 நாள் பயிர் இல்லையா இது? இப்ப வந்து 60வது நாள்ல இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப வர ஒரு 30 நாளும் வந்து அறுவடை உங்களுக்கு கிடைச்சிட்டே
6: இருக்கும்.
5: முதல் அறுவடை இப்ப எதிர்பார்க்கறீங்க?
6: ஜூன் மாசம் வந்துரும். அது
5: ஜூன்
6: வந்துரும், மே வந்துட்டு இப்ப ஜூன் மாசம் அறுவடைக்கு வந்துரும்.
5: அப்பப்ப பறிச்சு கொண்டு போய் போடுவீங்களா?
6: பறிச்சு சில பேர் வந்து சேமிச்சு வச்சு விப்பாங்க, சில பேர் அன்றாடம் கொண்டு வித்து காசு, விவசாயிகிட்ட கஷ்டமா இருக்கிறதுனால காசு வித்துட்டு நான் இது பண்ணி செலவுக்கு தான் ஆள் கிடைக்க பற்றாவரையா இருக்கா, அதை செலவு பண்றது வச்சுக்குவாங்க.
5: நீங்க எப்படி?
6: நாங்களும் இந்த முறையும் காசு இல்லாதப்ப கொண்டு வித்துருவேன், காசு இருக்கிறவ சேமிச்சு வச்சு மொத்தமா வச்சு பணத்தை பார்ப்போம். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது.
5: இல்ல ரெண்டுத்துல எது நல்லது?
6: அதாவது அன்றாடம் போறதா நல்லது. இதுல வந்து ஒரு குவிண்டால் 100 கிலோ வச்சிருந்தோம்னா 20 கிலோ குறையுது. 20 கிலோ ரேட்டுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டா இது அன்றாடம் போறதே நல்லது. பருத்தி
5: எதனாலயா இருக்கும் அந்த காய்ச்சல்?
6: காய்ச்சல் வெறும் காயா எடுத்துடுறாங்க ஆளுங்க, அதுல வந்து அப்படியே விழுந்து வீணா போயிடுது, பருத்தி வீணா போயிடுது. நல்லா பூத்து வயல்ல இருந்து நல்லா வெள்ள வெள்ளையு எடுத்தோம்னா அது ஈல்டு அப்படியே கரெக்டா 10 கிலோவும் கரெக்டா இருக்கும், 1/2 கிலோ 1 கிலோ தான் குறையும். அதனால விலையும் கூட கொடுப்பாங்க. அதனால வந்து வச்சிருந்து போறது பெஸ்ட்டு. ஆனால் அன்றாடம் போடுறது இப்படி எடுக்கணும், அதை முறையாக பூத்து எடுத்தால் நல்லது. காய்கையுமா உடச்சாங்க நான் அன்னைக்கு தான் போடணும் அதை.
5: பருத்தியை பருத்தி சாகுபடியில் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்?
6: முதல்ல பயிர் பாதுகாப்பு கவனிக்கணுமா. பருத்தி போட்ட உடனே வந்து நீர் வேளாண்மை முதல் அவசியம். என்ன கேட்டால் நீரை வந்து நிறையா விட்டோம்னா அழிவு போயிடுவார். லேசாக விட்டு லேசாக எருவு வச்சு 2 யூரியா அந்த கண்ணு ஓரமாக இருந்தால் அந்த பக்கத்தில் வச்சோம்னா அடுத்த 15 நாளுக்குள்ளே கொஞ்சம் பச்சை அடித்து நேராக வரும். அதுக்கப்புறம் களை வண்டி வச்சு ஓட்டுறது, அந்த வண்டியை ஓட்டி விட்டு அடுத்தபடி 15 நாள் கழித்து அந்த காயை விட்டு மறுபடியும் தண்ணி வச்சு உரத்தை வச்சு அடுத்தபடி மண் அடைக்கிறது. பாறை வந்து நல்லா ஏற்றி கட்டினோம்னா நல்ல செடி வளர்ச்சி நல்லா முதுமையாக இருக்கும். அதெல்லாம் செஞ்சாதாம பருத்தி வரும்.
5: பாறை அணைக்கிறதுலயும் பருத்தியோட வளர்ச்சிக்கும்
6: தொடர்பு இருக்கு. நிறைய ஏத்தி மண்ணை நல்லா கும்பு அணைச்சிட்டோம்னா செடி மலகளை பெஞ்சாலும் சாயாது, காய் வந்தாலும் சாயாது. மானாங்கனை அணைச்சோம்னா பருத்தி சரியா வராதுமா. நல்ல செயல்படணும் பருத்தி. இல்ல
5: இடைவெளி எவ்வளவு?
6: இடைவெளி வந்து 3 to 2.5 ரெண்டே முக்கால் வைப்பாங்க, 3 வைப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பழுது வருதுன்னு சொல்லிட்டு 2.5 to 2.5 வச்சு போட்டிருக்கோம் எல்லாரும். ஏன்னா நிறைய அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே துறப்பாக தெரியுது பட்டத்தில். அதனால வந்து 3 வைக்கிறாங்க, 2.5 வச்சு போட்டு ஒன்று பழுதானாலும் அது ஈக்குவல் ஆகிடுது.
5: பழுது வர செடிக்கு மறுபடியும் செடியில் நடுறது இல்லையா?
6: நடுறது போட முடியும்.

0: அது இது வந்து இவ்வளவு வருஷம் தெரிஞ்சது சின்னதாக இருந்தவொடனே அது மண்ணு மூடும் மூடி போயிடுது, எடுக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது, மண்ணு போகும்போது அப்படியே அணைச்சு மூடி விடுது, தெரிய மாட்டேங்குது, அதனால விட்டுறது.
1: எதனால பழுது வரும்?
0: பழுதுனா விரது பால்ட்டு வந்தா பழுது வருமா, மழை பெஞ்சதுன்னா பால்ட்டு வரும் பருத்தியில, இல்லைன்னா எந்த பால்ட்டு வர பருத்தியில.
1: எந்த நேரத்துல மழை பெஞ்சா பழுது வரும்?
0: பருத்தி போட்ட உடனே மழை பெஞ்சுன்னா போன வருஷம் அது மாதிரி அடிச்சு எல்லாருக்கும் லாஸு, திருப்பி மறுபடியும் போட்டாங்க மறுபடியும் மழை, அதனால பாதி பேர் உழுதுட்டு நெல் அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட் பருத்தியில் இருக்கு. இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கணுமா பருத்திக்கு? இந்த வருஷம் வந்து இயற்கை நல்லா இருக்கு, பருத்தி நல்லா வருது, பயிர் இது வரைக்கும் வருது.
1: அப்போ விதைச்சு எத்தனை நாள் கழிச்சு மழை பெஞ்சா பிரச்சனை?
0: விதைச்சு 15 நாள் கழிச்சு மழை பெஞ்சா எந்த இதுவும் பள்ள போடாது, அதுவும் நிறைய பெய்யக்கூடாது, லேசாக பெய்யணும். நிறைய பெஞ்சுன்னா தண்ணி நின்று வடிகாலே இல்லை, வாய்க்காலெலாம் வடிகாலே கிடையாது, யாரும் வாய்க்கால் வெட்டதில்லை விவசாயிகள்லாம். அதனால வந்து விவசாயி வாய்க்கால வெட்டணுங்க, முதல்ல
1: வாய்க்கால சரி பண்ணிட்டு தான்
0: பொறுப்பு கிடையாது.

0: நெல் அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் பருத்தியில இருக்கு. இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கணுமா பருத்தி? இந்த வருஷம் வந்து இயற்கை நல்லா இருக்கு, பருத்தி நல்லா வருது, பயிர் இது வரைக்கும் வருது.
1: அப்ப விதைச்சு எத்தனை நாள் கழிச்சு மழை பெஞ்சா பிரச்சனை?
0: விதைச்சு 15 நாள் கழிச்சு மழை பெஞ்சா எந்த இதுவும் பள்ள போடாது. அதுவும் நிறைய பெய்யக்கூடாது, லேசா பெய்யணும். நிறைய பெஞ்சா தண்ணி நின்று வடிகாலே இல்ல, வாய்க்கால்லாம் வடிகாலே கிடையாது. யாரும் வாய்க்கா வெட்டுறதுல விவசாயிகள்லாம். அதனால வந்து விவசாயி வாய்க்கால வெட்டணுங்க முதல்ல.
1: வாய்க்கால சரி பண்ணிட்டு தான்,
0: சரி பண்ணிட்டு தான் விவசாயமே பண்ணணும். யாருக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. விவசாயம் பண்ணோம்னா முதல் என்னுடைய இதுன்னா வாய்க்கா வெட்டி தூர் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு விட்டோம்னா அது பாட்டி வடியும். அது வந்து காரணமா இருக்கு.
1: நல்லா செடி வளர்ந்த பிறகு இப்ப மழை பெஞ்சு தண்ணி நின்னுச்சுன்னா அதுல பழுது வருமா?
0: அதுலயும் பழுது வரும், செடி சோறும் அப்படியே. அதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்கு, அதுக்கு அந்த மருந்தை வந்து தண்ணியில கரைச்சி ஊத்தலாம், இல்ல யூரியாவோட கலந்து வேர்ல போட்டோம்னா
1: வளர்ச்சி ஊக்கி சொல்றீங்க?
0: வளர்ச்சி ஊக்கி வைக்கலாம், அது வைக்கலாமா?
1: காட்டன் பிளஸ் எல்லாம் பயன்படுத்துவீங்களா?
0: கவர்மெண்ட் இது நுண்ணுட்டம், நுண்ணுட்டம் வச்சிருக்கேன், இப்ப கலந்து வச்சிருக்கேன். பயிர் எடுத்துட்டு வந்து சளிச்சு நல்லா எடுத்து இப்ப வேளாண்மை துறையில கொடுத்தாங்க எனக்கு. அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்து நல்லா கிண்டி விட்டு ஒரு ஏக்கருக்கு கரெக்டா வச்சிருக்காது. வச்ச உடனே அது நல்லா ஒரு அளவுக்கு நல்லா பசுமையா வந்துகிட்டு இருக்குது. இந்த நுண்ணுட்டம் வருது, பருத்தி நுண்ணுட்டம் பெஸ்ட், எல்லாத்தோட பெஸ்ட்.
1: நுணுக்கிழுதல்னு சொல்றாங்கல்ல,
0: ஆமா,
1: இந்த பக்க கிளைகள் எல்லாம் வெடிச்சு நல்லா வரும், அது நீங்க பண்றது உண்டா?
0: உள்ள பண்ணுவோமா, நல்ல உயரமான செடியை. நேத்திக்கே 4 செடியும் 5 செடியும் கிள்ளிருக்கமா வயல்ல, அப்படி ஓரமா பில்லு எடுத்துக்கிட்டு உயரமான செடி இருந்தா அப்படியே கப்புங்களையும் அப்படி 4 கப்பு 5 கப்பு அப்படி 10 பயிரா வரும்.
1: அப்ப வந்து ஏதாவது குறிப்பிட்ட செடிக்கு தான் பண்ணுவீங்களா?
0: இல்ல இல்ல, எல்லா செடிக்கும் வளர்ந்த செடிக்கு பண்றது, வளர்ந்த செடி விட்டுறது.
1: இப்ப நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்து போற செடிக்கு பண்ணுவீங்க?
0: பண்றது.
1: பக்க கிளைகள் வெடிக்கணும்,
0: நுனிய கிள்ளிட்டா பக்க கிளை கிளம்பிடும். அது பற்றி
1: இந்த நாள்ல பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு?
0: அதெல்லாம் கிடையாது. மண்ணுடைய தரத்தை கூட பருத்தி மட்டும் வளரும். இப்ப இன்னைக்கு 10 நாளைக்கு போட்ட பருத்தியும் ஒரே இதா இருக்கும், 1 மாசம் போட்ட பருத்தியும் ஒரே கணக்குக்கு வந்துடும். மண்ணுடைய தரம் தான் வேணும், நம்மளுடைய பராமரிப்பு கரெக்டா இருந்தா பருத்தி சூப்பரா வருமா. பருத்தியில அப்படி ஒரு பணப்பயிர், பருத்தி ஒன்னா நம்பர் பயிர் என்ன பொறுத்த அளவுக்கு.
1: உங்களுக்கு நெல்லை விட பருத்தி தான்?
0: நெல்லை விட பருத்தி லாபம், அதுல வந்து விளைவிக்கிறது இல்ல, அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. சந்தையில கொண்டு போயிடணுமா? சந்தைப்படுத்த முடியல. 45 ரூபா 50 ரூபாய் தான் கேட்கறாங்க. அதனால வந்து ஒரு ஆளுக்கு செலவு வந்து ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய்க்கு மேல செலவாகுதுமா. அது விற்கிறது 40 ரூபாய்க்கு விற்று 20 ரூபா போட்டா 20 ரூபா என்னங்க மிச்சம்? எங்களுக்கு உரச்செலவு, ஆள் செலவு, தண்ணி செலவு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விளைவித்துனா எங்களுக்கு பருத்திக்கு லாபம், விளைவிக்கலன்னா ரொம்ப நஷ்டம் தான் வரும் பருத்தியில.
1: வருடம் வருடம் அந்த பருத்தியோட விலை வந்து மாறுபடும்.
0: ஆமா,
1: இந்த தடவை எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க?
0: இந்த வருஷம் வந்து ஒரு 75 ரூபாயிலிருந்து எதிர்பார்க்கறோம். என்னுடைய இது கணிப்பு ஏன்னு கேட்டா, இந்த வருஷம் வந்து அதிக பருத்தி ஊர்ல கிடையாது, எல்லாம் நெல் விதைச்சிட்டாங்க. அதனால ஒரு 70 ரூபா 75 ரூபா விற்கலான்னு என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்குமா.
1: ஓ, அந்த இருக்கிற டிமாண்ட பொறுத்து.
0: 75 70 ரூபா வித்தா கூட 20 ரூபா போனா கூட 50 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு 5000 மிச்சப்பட்டா போறோம். எங்களுக்கு விவசாயி அந்த விலைக்கு குறையாம இருந்தா போறோம், அதுதான் எதிர்பார்க்கறோம். என்ன நடக்க போது தெரியல.
1: பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் எப்படிங்க?
0: இப்ப வந்து வெயில் காலம் அதிகமா இருக்கு. மாவு பூச்சின்னா சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: அந்த பூச்சி இப்ப வந்து லைட்டா சில பேர் வயல தென்படுது. அதுக்கு இப்ப விவசாயிகள் எல்லாம் மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு இருக்கிறதுனால சில இது கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. 15 நாளைக்கு உள்ள தண்ணி இறைச்சிடணும் வயலுக்கு. தண்ணி இறைச்சா அந்த வெயிரத்துல வந்து அந்த பூச்சி வராதுமா. இப்ப தண்ணி போர் கரண்ட்னால ரொம்ப லேட் ஆகுது. அதனால வந்து சப்பாத்தி பூச்சிங்கிற பூச்சி வருது. ஆனா அது வந்ததுன்னா அழிக்க முடியாதுமா, அதை தேன் மாரி ஒழுவ ஆரம்பிச்சிடும். இது ஒழுதுனா விவசாயிக்கு அத்தனையும் நஷ்டமா. அது
1: அப்ப மாவு பூச்சி வந்து வராதுக்கு முன்னாடி தடுக்கிறதா நல்லது?
0: நல்லது.
1: அப்ப அதுக்கு ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? அதான் நீர் பாய்ச்சினா போதும்.
0: நீர் பாய்ச்சினா மருந்து அடிக்கணும். அது வேண்டிய இல்லாம நாட்டு மாட்டு கோமியத்தை அடிச்சாவே கேக்குதுமா. அது நாட்டு மாட்டு கோமியமும் சாணத்தை கரைச்சி அடிச்சா அந்த வாடகைக்கு வந்து வரமாட்டாங்க. நான் அடிச்சு விட்டு மேலைக்கு போனா என்ன உன் மேல சாணி ரத்தம் என்ன கேட்டாப்புல விவசாயி, இந்த மாதிரி அடிச்சா என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கேன்னு
1: கேட்டாப்புல.
0: இல்லைங்க, என்னுடைய ஐடியா நான் அடிச்சிருக்காதான் சொன்னேன். ஆனா அது அடிச்ச வேகத்துக்கு எனக்கு ஒரு நல்ல, இப்ப போய் 2 நாளைக்கு முன்னாடி பாக்குறேன், இப்ப கொஞ்சம் தெல பசுமையா நல்லா விரிஞ்சிருக்கு. இதெல்லாம்
1: 15 நாள் பயிர்ல
0: இப்ப பாறை அடைக்கும் போது ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா, 20 காம்ப்ளெக்ஸ் 1 மூட்டை, வேப்பம்புண்ணாக்கு 1 மூட்டை, இத்தனையும் கலந்து 1 ஏக்கருக்கு அதோட வச்சு மண் அடைச்சிட்டு இருக்கோம். மண்ணை அடைச்சி ஒரு 10 நாள் கழிச்சு காயை விட்டு தண்ணி விட்டோம்னா அந்த செடி நல்லா வளர்ச்சியா வருமா.
1: இப்ப 60 நாள் இருக்கு, இதுக்கப்புறம் பருத்திக்கு உரம் உண்டுங்களா?
0: உண்டு. இப்ப இந்த தண்ணி வச்சாச்சு, அடுத்த தண்ணிக்கு யூரியா பொட்டாஷ் ரெண்டும் கலந்து அது மேல செடியில பாறை வச்சிருவோம்.
1: எப்ப தண்ணி விடுறீங்களோ
0: அப்ப உரம் வைக்கணுமா? உரம் வைக்க வைக்க நமக்கு நல்லது. எவ்வளவு உரம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு காய்ப்பு பருத்தியில மட்டும்.
1: அதிகமா உரம் வச்சா எல்லாம் நல்லா தழ தழன்னு வந்து பூச்சிலாம் வந்துடாதா?
0: பூச்சி வருமா, அதுக்கு மருந்து அடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா பருத்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மகசூல் கிடைக்கணும்னா 15 நாளுக்கு வரைக்கும் அந்த டானிக்க மருந்து ஏதோ கலந்து அடிச்சோம்னா அதனுடைய ஈல்டு நல்லா இருக்கும். அப்படியே போட்டோம்னா அந்த இயற்கை வெயிலுக்கு அப்படியே பிடிச்சிடும்.
1: எந்த அளவு ஊட்டம் கொடுத்து வளர்த்து
0: வளர்க்கணும்.
1: பூச்சி வந்தா பாத்துக்கலாம்,
0: பூச்சிக்கு வந்தா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச்சிக்கு தான் நிறைய மருந்து வந்துட்டு இப்ப அதை அடிச்சோம்னா அது இதாயிடுது.
1: நோயெல்லாம் சொல்றாங்களே இலை வந்து.

0: சிகப்பா மாறிடும், கப்பு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் அது வந்திருக்கா?
1: அதே மாதிரி வருது. அது கிளைமேட் எப்படி மாறுதோ அதுக்கு தக்கபடி வருது. எந்தெந்த கிளைமேட்ல அதிக வெயில் இருந்து சப்பாத்தி பிச்சிருந்தா அப்படி சொல்றது மாதிரி சுருக்கிஞ்சிரும். அது நல்ல கிளைமேட் நல்ல காத்தோட்டமா நல்ல தலை பச்சை பச்சைன்னு பிரிச்சுக்கு வரும் சொல்லலாம் ஒன்று. அது வந்து வளர்ச்சி நல்லா தெரியும் நம்ம பருத்தியில. அப்போ வந்து பார்த்தோம்னா சரி பருத்தி நல்லா இருக்கு, ஆனால் நம்ம எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு
0: வேரழுகள் நோயெல்லாம் வந்துருக்கு.
1: வரும் வேரழுகள் நோய் வரும். அந்த வேரழுகள் நோய்க்கு வந்து ஸ்பிரிண்ட் பவுடர் கலந்து அதை யூரியாவில் வைக்கலாம், இல்லை கரைச்சி தண்ணியாக ஊற்றலாம். ஊற்றி செடி செடி ஊற்றினோம்னாலும் அப்படியே அந்த நோய் வர்றதுக்கு காரணமே தண்ணி தான். தண்ணியை நிறைய கட்டக்கூடாது, அப்படியே லேசாக பாய்ச்சலம் காய்ச்சலமாக இருக்கிற மாரி உடனும் உடனும் அப்படி நிப்பாட்டுரும். அது இருந்தால் தான் பருத்திக்கு
0: அதிக வறட்சியில் விட்டாலும் மாவு பூச்சி வந்துடும்.
1: ஆமாம்,
0: ரொம்பவும் தண்ணி கட்டவும் கூட, தண்ணி
1: தண்ணி கட்ட
0: சரியான
1: பராமரிப்பு, தண்ணியை நீர் நிதானமாக இருக்கணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்குடி, பருத்தி சாகுபடியை பத்தி திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமானி அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, உன்னோட சந்தேகத்துக்கு விட எதுவும் கிடைச்சதா?
3: அட சுபாக்கா, நிகழ்ச்சியை முழுசா கேட்டாதான ஒரு முடிவுக்கு வர முடியும்.
2: அதுவும் சரிதான். கேட்டியா பூங்குடி, பருத்தி சாகுபடியில நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமா. இவங்க எப்படி பருத்தி சாகுபடி செய்யறாங்க, இதுக்கான விற்பனை எப்படி இருக்கு, என்ன மாதிரியான வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
3: அக்கா, பருத்தி செடிக்கு நுனி கிள்றது எவ்வளவு முக்கியன்றது விஷயத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அநேகமா எங்க வீட்டு பருத்தி செடிக்கும் இவங்க சொல்ற மாதிரி செஞ்சா அதிகமா பூ வைக்கும் போல.
2: நல்ல யோசனை பூங்கொடி, பரவாயில்லையே, இந்த பகுதியிலே உன் சந்தேகத்துக்கான விடை கிடைச்சிருச்சு போலயே. அப்புறம் எங்க பருத்தியிலயும் மாவு பூச்சி இருக்கு. இவங்க பருத்தி சாகுபடியில மாவு பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறாங்கிற வழியையும் சொல்லிருக்காங்க, அதையும் பயன்படுத்தி பார்க்க வேண்டியதுதான்.
3: அது மட்டும் இல்ல சுபாக்கா, பருத்தி வயலுக்கு பூச்சி வந்தா கூட அதை எப்படி கட்டுப்படுத்துற முறைய கூட சொல்லி கொடுத்துருக்காங்க.
2: சரி வா பொங்கொடி, நிகழ்ச்சியை முழுசா கேட்டுட்டு பேசலாம். காய்ப்புழு வருதா?
4: காய்ப்புழு வருதுமா.
2: ஏன்னா நீங்க இப்ப போடுற பருத்திகள் எல்லாமே இந்த பீட்டி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா,
4: பீட்டி காட்டன்
2: பெசிலஸ் துருஞ்சென்சிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வந்து அதை செலுத்திருப்பாங்க. அதனால வந்து அந்த காய்ப்புழுக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்கும். அதையும் தாண்டி வருதா?
4: வருது வருது.
2: அதுக்கு என்ன பண்றீங்க?
4: அதுக்கும் இந்த காய்ப்புழுக்கான மருந்து, இந்த கோரோசின் ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு காய்ப்புழுக்கு. கோரோசின் அடிச்சா சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடலாம். அந்த கோரோசின் மருந்து லிக்விடா இருக்கு. அதை ஒரு ஏக்கருக்கு ஒரு 60 மில்லி தான் ஒரு ஏக்கருக்கு. அது அதை எடுத்து நல்லா கலந்து 10 டேங்க் அடிச்சிட்டோம்னா காய்ப்புழு கம்ப்ளீட் ஆயிடும். அது
2: பருத்தி நல்ல பணப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நல்ல லாபகரமானது அதுவும் சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் இது, இதுலலாம் கவனம் செலுத்தினா பருத்தி நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க?
4: என்ன விஷயம்னா, முதல்ல வந்து பருத்தியை போடும்போது நல்ல தரமான விதையை வாங்கி போடணுமா.
2: விதை
4: விதை ஃபர்ஸ்ட் விதை விதை நேர்த்தி செஞ்சு அதை வந்து ஆளுங்களை வச்சு நல்லா முறையாக போட்டு அதை பராமரித்து கொண்டுகிட்டு வந்து இந்த 90 நாள் வரைக்கும் இந்த பூச்சி இல்லாமல் கொண்டு வந்தோம்னா பருத்தியை நல்ல ஈல்டு நல்ல விவசாயிக்கு லாபகரமான பயிருமா. அது அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 15 நாளைக்கு வரைக்கும் தண்ணி விட்டே ஆகணும். தண்ணியை முறையாக விட்டுட்டு வந்தோம்னா பருத்தி நல்லா முறையாக வந்துடும். அது பருத்தி பருத்திக்கு அப்புறம் எதுவுமே பண்ண வேண்டியில்லை. நீர் மேலாண்மை முதல் அவசியம். நீர் கட்டிட்டோம்னா அப்படியே அழுகி போயிடும். லேசாக விட்டு விட்டு அப்படியே வாய்ச்சல் காய்ச்சலமாக இருந்ததுன்னா இப்போ நல்லா இருக்கும் பருத்தி.
2: இப்போ அடுத்து பருத்திக்கு எடுத்து என்ன போடுவீங்க?
4: பருத்திக்கு அப்புறம் நெல் தான்.
2: நெல்,
4: ஆமாம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் நெல் விதைச்சிருவோம், நேரடி நெல் விதைச்சிருவோம். அடுத்தபடி திருப்பி மறுபடியும் பருத்தி போடுவோம்.
2: பருத்தி இடையில எதுவும் உளுந்து போடுறதுக்கான
4: வரப்பில் தான் உளுந்து போடுறது, வரப்புழுந்து. வேற வயல்ல எல்லாம் மறுபடியும் இப்போ இந்த விவசாயம் கிடையாது, எல்லாம் இந்த பருத்தி நடவு தான், தெளிப்பு தான்.
2: உங்க பகுதியில் இந்த மாதிரி தான் செய்யறாங்களா?
4: இந்த பகுதி எங்க அதே தாம்மா, எல்லாம்
2: நெல்
4: பருத்தி பருத்தி தான்.
2: வேற எதுவும் மாற்றுப்பயிர்,
4: வேற மாற்றுப்பயிர் செய்ய முடியாது. சோளம் எல்லாம் இங்க சைட்ல வந்து போடுவாங்க,
2: வரப்புல தான்,
4: வரப்புல போடுவாங்க, அதை எடுத்து இது பண்ணுவாங்க. ரொம்ப சோளம் எல்லாம் இது கிடையாது, பருத்தி நெல் தான்.
2: கரும்புலாம் போட்டிருக்கீங்களா?

0: கரும்பு சில பேர் போட்டிருக்காங்க, நான் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் போடல, கரும்பு போடல. அதில் வந்து சரியானபடி இது கிடைக்க மாட்டேங்குது, வீட்டு கூலி ஆள் கிடைக்க மாட்டேங்குது, டிரான்ஸ்போர் இது ரொம்ப தப்பாக இருக்குது, அதனால் நான் போட்டதை நிப்பாட்டிட்டேன்.
1: நீங்கள் 5 வயசு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே விவசாயம் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, பார்த்து தான் வளர்ந்த அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்பா செஞ்ச விவசாயத்துக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க?
0: அப்பா செஞ்சப்பங்க நாட்டு மாடு கடை கட்டி நல்லா வந்து விவசாயம் அறுவசாய செஞ்சு நல்ல சத்தானதாக இருந்ததுங்க. இப்போ வந்து எல்லாமே கெமிக்கல் ஆகிட்டு, மாடு வயலுக்கு போறது கிடையாது, மாட்டு சாணம் கிடையாது, இப்ப எல்லாம் வந்து கெமிக்கல் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன மருந்து அடிக்கிறோம், என்ன யூரியா போடுறோங்க கணக்கில் தான் போயிட்டு இருக்க முடிஞ்சு, அந்த விவசாயத்துக்கு மாறுதே இல்லை. அதனுடைய தன்மையை வேற, இப்போ தன்மை வேற, இப்ப சாப்பாட்டுல ருசியே கிடையாது.
1: நீங்க இயற்கை விவசாயம் யோசிச்சு பாத்திருக்கீங்க?
0: இயற்கை விவசாயம் யோசிச்சு பாத்திருக்கோமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வந்து எங்களுக்கு ஈல்டு பத்த மாட்டேங்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது. எங்களுக்கு சந்தைப்படுத்துறாங்க, சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் அதை செஞ்சு ஏற்பாடு பண்ணி பாக்குறேன், என்னால முடியல. 10 மூட்டை 12 மூட்டை விளைஞ்சே எங்களால் கட்டுப்படி ஆகல. இயற்கை விவசாயம் 4 மூட்டை 3 மூட்டை முடிஞ்சு நான் என்ன பண்ண முடியும்? இயற்கை விவசாயம் நல்லதுதான் சொல்றாங்க, நான் எல்லா மீட்டிங் எல்லாம் போயிட்டு தான் வர்றேன். இயற்கை விவசாயம் நான் எனக்கு ஒத்துக்கல. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் வந்துங்க 20 சிப்பம்.
1: அப்பா செஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம்
0: நல்ல வருமானம்,
1: மகசூல் நல்லா
0: மகசூல் நல்லா இருந்தது. விலைவாசியும் விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு. நெல் வித்துது, இன்னைக்கு வந்து விலை கூட விற்குது. இயற்கை ஒரு கோளாறு இருக்கு. இப்ப மார்கழி மாசம் வந்ததுன்னா, அந்த டிசம்பர் மாசத்துல மழை பெஞ்சு அப்படியே அடிச்சு எல்லாம் தரையை சாஞ்சிருது.
1: பருவநிலை
0: மாற்றத்தினால சாஞ்சி போனதுனால மிஷின் விட்டு அறுத்தா அப்படியே நோண்டி நோண்டி நோண்டி அறுத்து அதுல பாதி நெல் எங்களுக்கு சேதமா போயிடுது. அங்க சென்டருக்கு போனா அங்க பாதி இதாயிடுது. இந்த காலத்துல வந்து மழை பருவ மழை கார்த்திகையிலே முடிஞ்சு போயிடும். தை மாசம் ஆள் வச்சு அறுக்கிறது, அறுத்து எல்லா விவசாயம் நல்லா பண்ணணும். அடிச்சு தூக்கி கொண்டு தூத்தி போட்ட நெல் பண்ணிக்க அப்படி கிடையாது. நீங்க உடனே அறுப்பு, உடனே இது வேலை முடிஞ்சு போயிடுது. முதல் காரணம் வந்து இயற்கையும் ஒத்துழைக்கணும். விவசாயிக்கு இயற்கை ஒத்துழைச்சுன்னா விவசாயம் மாரி ஒரு தொழில் கிடையாது. எங்களுக்கு
1: நீங்க மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக ஏதாவது பண்றதுண்டா?
0: மண் எடுத்துட்டு போய் பரிசோதனை எல்லாம் பண்றோம், ஆடுதுறையில போய் பண்ணுவோம், நீடாமங்கலம் போய் பண்ணிட்டு வருவோம், அதெல்லாம் பண்றோம். பண்ணியும் உங்களுக்கு வந்து தப்பா நடக்குது
1: இல்ல, பண்ணி பரிந்துரைப்பாங்கல்ல உங்க மண்ணில் இந்த சத்து இருக்கு, இந்த சத்து இல்ல,
0: இதுக்கேற்ற சொல்றாங்க அவங்க,
1: அதை நீங்க பின்பற்றுவீங்களா?
0: அதை பின்பற்றோம். ஆனா இருந்தாலும் இந்த இயற்கையினுடைய கடைசி நேரத்துல பாதிக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அவங்க சொல்றபடி குடிமையான நிலையில போய் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆடுதுறையில போய் பாக்குறோம், அவங்க சொல்றது மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை எங்களை கடைசி நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் எங்களை அலாட் பண்ணிடுது. அலாட் பண்ணோடனே எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. வாங்கின கடன் கொடுக்கலாமா? நாங்கள் அதை நம்பி தானே இருக்கோம். அதனால வந்து நாங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் அதெல்லாம் பாதாளத்தை போய் விழுந்துறோம். விவசாயி நாங்கள்.
1: நீங்கள் மாடு வச்சிருக்கீங்க?
0: மாடு வச்சிருக்கோம்மா.
1: அப்ப அந்த எருவுல என்ன பண்றீங்க?
0: மா வயல் அடிச்சிட்டு
1: வயல் தான்
0: போய் வயல்ல கட்டிட்டு இருக்கேன்.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: 2 நாட்டுப்பசு வச்சிருக்கேன், ஒரு கண்ணு ஒன்னு போட்டு மாட்டுப்பசு, 6 லிட்டர் தான் பால் கறந்துகிட்டு இருக்கு. அதனுடைய கோமையை தான் பிடிக்கமில்ல, பாயுது கடந்து. வீட்டுக்காரம்மா தான் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: ஓ, இதை வச்சுதான் அந்த கோமியம் சாணம் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க?
0: பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்ப மற்ற கரைசல் அந்த மாதிரி பண்றது கூட உங்களுக்கு விருப்பம் தானா?
0: விருப்பம்.
1: கோமியத்துல அந்த இலைகள் எல்லாம் ஊற வச்சு,
0: அது வந்து பூச்சி விரட்டி செய்யறது, எல்லாத்திலையும் ஊற வச்சு 15 நாள்
1: 5 இலை கரைசல் 10 இலை கரைசல்
0: அது கரைச்சி எல்லாத்தையும் இருத்து அடிக்கலாம். அதையும் செய்யறோம். அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதான் வந்து நாங்கள் செய்யணும்னு கிடையாது. எது நினைச்சதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க விவசாயி. இப்போ நான் அதை செய்யற பாக்கி விவசாயம் செய்யறது இல்லை, அவங்க பாக்கி எல்லாம் மருந்துலாம் வாங்கி அடிக்கிறாங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு.
1: உங்களுக்கு தெரியுது
0: ஆமா,
1: இப்படி செய்யணும்னு தெரியுது. இயற்கை விவசாயத்து மேல ஆர்வமும் இருக்கு, இப்படி இப்படி செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது ரசாயன உரத்துக்கு மாற்றா என்ன செய்யணும்னு தெரியுது. ஆனா உங்களுக்கு அந்த பண தேவை, அறுவடை செஞ்சு உங்களுக்கு கையில உடனே வந்து ஒரு அமௌண்ட் வந்தாதான் அந்த சாகுபடிக்கு செஞ்ச அந்த கடனை உங்களால ஈடுகட்ட
0: முடியும்.
1: அதுக்காக நீங்க இந்த முறையில பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து விவசாய உப தொழில்கள்னு இருக்குல்ல, இன்னொரு தொழிலும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதுல வரது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காத்திருக்கலாம் இல்லையா?
0: அப்படியான தொழில் எங்க கிராமத்துல எதுவும் கிடைக்கலமா? அந்த மாதிரி வெளியூர் தான் போகணும், இதை விட்டுட்டு வெளியூர் போக முடியாது. அதனால உள்ளூர்லயே இருந்துகிட்டு இதையும் பாத்துக்கிட்டு எதையும் பாத்துக்கிட்டு அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோமா நாங்க.
1: சரிங்க, கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: கோழி இல்லம்மா, கோழி வளர்க்குறோம். அந்த நாய் காட்டு மூணு பிடிச்சிருது, அதனால கோழி எல்லாம் வளர்க்கம் இல்லை. கோழி எல்லாம் அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, எங்கள் ஏரியாவில் அழிஞ்சு போச்சு. அதான் 10 நாள் 8 நாள் வருது, அப்படி லாவிகள் ஆகிட்டு போயிடுது. நாய் தொல்லை அங்கே ரொம்ப மோசமாக இருக்கு.
1: இல்லைன்னா நீங்க மாடு கோழி ஆடு இந்த மாதிரிலாம் ஒரு கால்நடை மாதிரி நிறைய வச்சிருந்து பண்ணா கூட உங்களுக்கு அதுல வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும். இதை கொஞ்சம் பொறுமையா
0: கிடைக்கும்,
1: அந்த மாதிரி பண்ணலாம்.
0: அதான் செய்யும். ஆடு ஒரு 4-5 ஆடு வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு குப்பையெல்லாம் கொண்டு வயலில் நானே அள்ளி கொண்டு குட்டிடுவேன். வயல் கொட்டி இது பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உரம் முழுக்க எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாட்டு உரம் அதெல்லாம் வந்து வெறும் வைக்கலாம் கிக்கலாம் அது இது மாதிரி தான் கொளுத்தி சாம்பலை அடிச்சு வச்சிருக்கேன். அதை நாளைக்கு 4 ஆளை வச்சு கொண்டு வயலில் பட்டத்தில் கொட்டலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்.
1: சரிங்க,
0: எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: எல்லாம் பயிற்சிக்கெல்லாம் போவீங்களா?
0: பயிற்சிக்கெல்லாம் இது பல்லடத்துக்கு போயிருந்தேன், அந்த விவசாய பயிற்சி போயிருந்தேன். 10 நாள் கேம்ப் போட்டு பயிற்சி கோயம்புத்தூரில் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் பயிற்சிக்கெல்லாம் போயிடுவேன்.
1: வேற எதுவும் எதிர்கால திட்டமா என்ன நினைச்சிருக்கீங்க விவசாயத்துல?
0: விவசாயத்துல என்ன எதிர்கால திட்டமா? விவசாயம் விளையணும், விளைஞ்சதுன்னா பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு பணம் வசதி செய்ய எதிர்காலம். வேற என்ன பண்ணணும்?

0: விவசாய விளையணும் எங்களுக்கு, வாங்கின கடனை கொடுத்தா போறோம் எங்களுக்கு, வேற ஒதுவும் வேண்டியில்லை எங்களுக்கு.
1: இப்ப செஞ்சுட்டு இருக்க விவசாயத்திலே நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பரப்பை அதிகப்படுத்துறது, வேற ஏதாவது மாற்று பயிர் யோசிக்கிறது?
0: மாற்று பயிருக்கு யோசிக்கிறதுக்கு வழி இல்லாமாங்க, எல்லாம் மண் தண்ணி விட்டா 15 நாளைக்கு காயாது எங்க ஏரியா, அப்படியே புழக்கொள் இருந்துகிட்டே இருக்கும். மணச்சாரி கிடையாது, கரிசல் மண்,
1: கரிசல் மண்,
0: கரிசல் மண். 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணி காய, அதுக்குதான் லேசான தண்ணி ஒண்ணுன்னு சொல்றேன். இந்த தண்ணியே 10 நாளுக்கு ஆகும் காயறதுக்கு, அதனாலதான் இங்க ஒரு மாற்று பயிர் எதுவும் செய்ய முடியாது. நெல்லுக்கு அப்புறம் பருத்தி, வேற எதுவுமே செய்ய முடியாது. பருத்தியில முதல்ல வந்து கவனிக்க வேண்டியது நீர் மேலாண்மை அவசியங்க. போட்டு நீர் மேலாண்மை அவசியம் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் வளர வளர பூச்சி மேலாண்மை பார்க்கணும். பூச்சி வளராம இருந்தாச்சுன்னா பருத்தி பணப்பயிர் அது அருமையான பயிர். இது பருத்தி பயிர், அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது.
1: விதை கவனிக்கணும்,
0: விதை கவனிக்கணும்,
1: நீர் மேலாண்மை கவனிக்கணும், பூச்சிகள் கவனிக்கணும் சொல்லிருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: இடைவெளி எல்லாம் கவனிக்கணுமா?
0: இடைவெளி கவனிக்க, இடைவெளி தான் 3 அடி பட்டத்தால பருத்தி போட்டிருக்கோம். அதனால வந்து இடைவெளி இல்லாலும் பில்லு இல்லைனா பில்ல கில்ல புடிங்கி எடுத்துடலாம். பில்ல களைக்கொல்லி கூட பில்லுல அடிக்கிறாங்க, களைக்கொல்லி அடிக்கிறாங்க, அதை அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: நீங்க எப்படி
0: கட்டுப்படுத்துறோம்.
1: நிலையத்துக்கு வந்து உங்களோட பருத்தி விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு, உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தர ஏதாவது சந்தேகங்கள்லாம் தொடர்பு கொண்டு உங்கள்ட்ட பேசுவாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, திருவாரூர் சீதக்கமங்கலம் உக்கடை எஸ் பெரமணி அவங்களோட அலைபேசி எண் 9442332933. மீண்டும் ஒரு முறை 9442332933. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிமா.
2: சுபாக்கா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு தானே இருக்கீங்க? திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமணி அவங்க பொதுவாக பருத்தி சாகுபடியில் என்ன விஷயம்லாம் கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், இப்படி பருத்தி சாகுபடிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சிருக்காங்க.
1: ஆமா பூங்கொடி, அதுலயும் குறிப்பா களைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், காய்ப்புழு வந்தா அதை எப்படி கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
2: அக்கா, இவங்களோட மண்ணு கரிசல் மண்ணா இருக்கிறதுனால அவங்க பகுதியில மாற்று பயிருக்கு போக முடியலன்னு சொல்றாங்க.
1: ஆமா, அதனாலதான் நெல்லு பருத்தி இந்த ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சாகுபடி செய்யறாங்களாம். சரி பூங்குடி, நிகழ்ச்சியும் முடிஞ்சிட்டு நான் கடைக்கு போயிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு கிளம்பிடுறேன், தேடுவாங்க.
2: சுபாக்கா, போறதும் போறீங்க, அப்படி வரப்போ எனக்கு பொறி உருண்டை, கடலை மிட்டாயி, தேன் மிட்டாயி, பால் பண்ணு.
1: போதும் போதும் பூங்கடி, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. நீ சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வரேன், ஆனா ரெண்டு ரெண்டு.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்கலாம் அவள் பெயர் தமிழரசி படத்திற்காக ரஞ்சித் மற்றும் நீதா குரல்களில் பாடல்.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: 8:10 காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சிக்காக இனி கேட்கலாம் கிருஷ்ணவேணி பஞ்சாலை படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சித்ரா குரல்களில் பாடல்.

காலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:15:25 நொடியாகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் அப்புச்சி கிராமம் படத்திற்காக வருண் விஸ்வா பாடிய பாடல்.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இப்போ 8:20 ஆகுது. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் இனி கலவாணி படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, மதுமிதா மற்றும் மான்சி குரல்களில் பாடல்.

காரைக்கால் பண்மலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வருகிறது போடி நாயக்கனூர் கணேசன் படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பன்மலை 100.3 இனி நாம் கேட்கலாம் அனில் பாஸ்தா வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பு

0: பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 ஒலிக்க வருகிறது. மனம் கொத்தி பறவை படத்திற்காக விஜய் பிரகாஷ் சின்மய குரலில் பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.

0: வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: பண்பலை 100.3 இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா வழங்கிய கார எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: எல்லா இடங்களிலும் மனித சஞ்சாரம், மனிதர்கள் அதிகமாக காணப்படுகிறார்களே, கோடிக்கரை நெடுக என்று குழகர் கோவிலை அடைந்த பூங்குடலி நடையை சாத்தி கொண்டிருந்த குருக்கள் முன்னால் நின்று வினவுகிறாள். அப்போது குருக்கள் அனைவரும் பழுவேட்டரையருடைய ஆட்கள். அங்கே சற்று முன்னால் பழுவேட்டரையருடைய இளையராணி நந்தினி தேவியும் மிகவும் கவலையோடு ஒரு துர்பாகியமான ஒரு செய்தியை அறிந்து தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி குழகரிடம் பிரார்த்தனை செய்ய வந்திருந்தாள் என்று குருக்கள் பூங்குழலியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்.
1: நாம கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீர்களே. அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையில வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு கோயிலிலேயே இருந்து விடுகிறேன் என்றாள் பூங்குழலி.
2: நீ ஒரு தனி பிறவிதான் பூங்குழலி. பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லாரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களை பிடிக்கிறதே இல்லையே. அதிலும் பெரிய மனிதர்கள்னா ஒரே பயம். பெரிய மனிதர்கள் என்றால் உன்னை கடித்து விழுங்கி விடுவார்களா? எதற்காக இந்த காட்டில் தனியாக இருக்கணும்?
0: குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் வேண்டாம். என்னை வீணில் திட்டாதீர்கள்.
2: சிவ சிவா, உன்னையே நான் திட்டுகிறேன். இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமா வாங்கிக்கோ
0: என்று அர்ச்சகரர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாதுதான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நைவேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? போனால் போகட்டும். அந்த கெண்டியில் என்ன இருக்கிறது? குடிக்கிற ஜலமா?
2: இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்து கொண்டு போகிறேன்.
0: இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையா இருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு.
2: நல்ல பெண்ணம்மா நீ. போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாக வைத்திரு.
0: இவ்விதம் சொல்லி குருக்கள் கெண்டியையும் பூங்குழலியிடம் கொடுத்தார். அந்த சமயத்தில் தூரத்தில் எங்கிருந்தோ ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா இது என்ன சப்தம் என்று கேட்டாள்.
2: தெரியவில்லையாம்மா, கூட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கா பஞ்சம்
0: என்று சொன்னார் குருக்கள். மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரிதான் கேட்கிறது என்றாள் பூங்குழலி.
2: உன்னை ஒரு கோட்டானும் ஒன்னும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டு கொண்டு படுத்துக்கோ அம்மா
0: என்று சொல்லிவிட்டு குருக்கள் நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குறுகிய வாய்க்கால் குறுக்கிட்டது. அதன் இருபுறமும் தாழம் புதர்கள் காடாக மண்டி வளர்ந்திருந்தன. அந்த வாய்க்காலின் கரையை பிடித்து கொண்டே பூங்குழலி நடந்தாள். தாழம்பூச்செடிகளின் முட்கள் சில சமயம் குத்தின. அதை அவள் பொருட்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ளச் செய்திருக்கும். ஆனால் பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சப்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டு கொண்டிருந்தன. காட்டு பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதமான சப்தங்கள் கேட்கும் அல்லவா? அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. பின்னர் அவள் என்ன சப்தத்தைத்தான் எதிர்பார்த்தாள்? இதோ இருவர் மெல்லிய குரலில் பேசும் சப்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது என்னதென்பதை கவனமாக உற்று காது கொடுத்து கேட்டாள்.
3: மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னைப் போல எல்லோரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் முருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை
0: என்று அந்த பெண் குரல் கூறியது. பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமாக உலாவச் சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள். கடல் அலைகளை பார்த்த வண்ணம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ராணியம்மா என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். கலங்கரை விளக்கின் காவலர் தியாகவிடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள்.
4: நீ யார் என்று நந்தினி கேட்டாள். என் பேரு ராக்கம்மா. எங்கே வந்தாய்?
0: இதற்கு மறுமொழி சொல்லாமல் ராக்கம்மாள் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள்.
4: என்னடி பார்க்கிறாய்? என் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது?

0: ராக்கம்மாள் திடுக்கிட்டு, மன்னிக்கணும் அம்மா, தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது என்றாள். என்னடி உளறுகிறாய், எது எப்படி இருக்க முடியாது? அந்த வாய் பேச முடியாத வெறியலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாதுங்கிறேன். அவள் யாரது வாய் பேச முடியாதவள்? ஈழத்தில் ஒத்தி இருக்கிறா, என் மாமனாருக்கு பெரியப்பா மவா, சில சமயம் இங்கேயும் வருவா. அவளுக்கும் எனக்கும் என்ன? அதான் சொன்னேன்னே, உறவு ஒன்றும் இருக்க முடியாதுன்னே. பின் ஏன் என்னை பார்த்ததும் அவளுடைய ஞாபகம் வந்தது? என் கண்களோட கோளாறுதாம்மா. உங்கள் முகம் அவள் முகம் மாதிரி இருந்ததா? முதல்ல அப்படி தான் தோணுச்சு ராக்கம்மா. இப்போது அந்த வாய் பேச முடியாதவள் இங்கே இருக்கிறாளா? இல்லைங்கம்மா, அபூர்வமாக எப்போவாவது வருவா. மறுபடியும் வரும்போது என்னிடம் அழைத்து வருகிறாயா? எதுக்காக ராணிம்மா? என் முகம் மாதிரி முகமுடையவளை பார்க்க விரும்புகிறேன். அதான் என் கண்களோட பிரமன்னு சொன்னேனே. எதனால் அப்படி நிச்சயமாக சொல்லுகிறாய் ராணிம்மா? தாங்கள் பாண்டி நாட்டை சேர்ந்தவர் தானே? ஆமாம். நீ? நானும் பாண்டி நாட்டுக்காரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சொன்ன அந்த வாய்ப்பேச முடியாதவ சோழ நாட்டுக்காரி. ஆகையினால இருந்தாலும் பாதகமில்லை. உன்னை போல இன்னும் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா? அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன். ராணிம்மா, அவளை அழிச்சிட்டு வர்றது சுடற்காற்றை அழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி தான். இருந்த இடத்துலையும் அவ இருக்க மாட்டா, மற்றவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டா, வெறி பூச்சோ மாதிரின்னு சொன்னேன்னு. சரி, நீ எதற்காக இப்போது வந்தாய், அதையாவது சொல்.
1: அது ராணிம்மா, சில நாளைக்கு முன்னால் ரெண்டு பேர் இங்கே வந்தாங்க, உங்களோட பேரை சொன்னாங்க.
0: என் பெயரை ஏன் சொன்னார்கள்?
1: உங்களோட காரியத்துக்காக அவசரமாக இலங்கைக்கு போகணும்னு சொன்னாங்க. என் புருஷனை அவங்களுக்கு படகோட்டுறதுக்கோசரம் அனுப்பி வச்சேன்.
0: திரும்பி வந்து விட்டானா?
1: வரல. அதான் கவலையாக இருக்குது. அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்துச்சுன்னா?
0: ஒன்றும் நேராது, கவலைப்படாதே. அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன். படகில் போன மனிதர்களை பற்றி ஏதாவது தெரியுமா?
1: அவங்க திரும்பி வந்துவிட்டாங்க. கொஞ்சம் முன்னால் ஆந்தையோட குரல் கேட்டுச்சே, அதை கவனிக்கலையா?
0: கவனித்தேன். அதனால் என்ன?
1: அது மந்திரவாதியோட குரல்னு தெரிஞ்சுக்கலையா?
0: உனக்கு எப்படி அது தெரியும்? நீ மந்திரவாதியைச் சேர்ந்தவளா?
1: ஆமா ராணிம்மா
0: என்று சொல்லிவிட்டு ராக்கம்மாள் கையினால் கோலம் போட்டு காட்டினாள். நந்தினி அவளை வியப்புடன் முற்று பார்த்துவிட்டு, இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
1: மந்திரவாதி தங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு.
0: என்னை வந்து பார்ப்பது தானே, எதற்காக காத்திருக்க வேண்டும்?
1: இப்போ இங்கே வந்த பல்லவன மந்திரவாதி சந்திக்க விரும்பலை. ஈழத்தில் அவனை பார்த்தாராம், தங்களோட கணவரை பார்க்கவும் விரும்பலை.
0: மந்திரவாதியை நீ பார்த்தாயா?
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆந்த குரல் கேட்டு போயிருந்தேன். தங்களை அழைச்சிக்கிட்டு வரும்படி சொன்னார். குழகர் கோயிலுக்கு அருகில் ஓடக்கரையில் ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னார். வரீங்களா ராணிம்மா?
0: அது எப்படி நான் போக முடியும்?
1: குழகர் கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு போகலாமே.
0: நல்ல யோசனை தான். வேறு துணை வேண்டாமா?
1: அவசியம் இல்லை. வேணும்னா சேந்த நமுதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம்.
0: அவன் யார்?
1: தஞ்சாவூர் அந்த வாய் பேச முடியாத அவளோட மகன்தாமன்.
0: சிவசிவா, எத்தனை வாய் பேச முடியாதவர்கள்
1: இந்த குடும்பம். சாபக்கேடு அடைஞ்ச குடும்பம். சில பேர் பிறவியிலேயே வாய் பேச முடியாது, சிலர் வாய் இருந்தாலும் பேச மாட்டாங்க. என் புருஷன் அப்படி அருமையாக தான் பேசுவார், நான் தான் பேச வேண்டாம் அப்படின்னு திட்டம் செஞ்சிருக்கிறேன்.
0: இலங்கை வாய் பேச முடியாதவளுக்கு மக்கள் உண்டா உனக்கு தெரியுமா?
1: ஒரு தடவை ரெட்ட குழந்தை பெத்தாளாம். குழந்தைங்க என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நானும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்க எத்தனையோ நாளாக முயற்சி செஞ்சு பார்க்குறேன், இது வரைக்கும் பலிகலை.
0: தஞ்சாவூர்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்?
1: அவனோட மாம மகள் பூங்குழலியை தேடிக்கிட்டு வந்திருக்கிறான். அவள் இல்லை, அதனால் காத்திருக்கிறான்.
0: அவள் எங்கே போய்விட்டாள்?
1: ஆ, நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். மந்திரவாதியை என் புருஷன் படகுல ஏற்றிக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்களில் ஒருத்தனை என் நாத்தி படகுல ஏற்றிக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போனான்.
0: அவளுக்கு

0: படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுத்தி திரியும். இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூளை முடுக்கு ஒண்ணுமே கிடையாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நல்ல அறிவு நிலைக்கும் அறிவு திரும்பிய நிலைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது அத்துணை எளிதன்றுன்னு மனோதத்துவ மேதைகள் சொல்றாங்க. மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத கடற்கரை சூழல்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறார் பூங்குழலி. அவ்வப்போது வேற்று மனிதர்களையும் எப்பவாவது பெரிய மனிதர்களையும் பார்க்க நேர்ந்தாலும் ஓடி ஒழிய முயல்வத பல தருணங்களை கவனிக்கிறோம். முதன் முதல் வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு வந்திருந்த போது நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். படகு வலிப்பது என்ன, மந்திர வித்தியா? துடுப்பை பிடித்து வலித்தால் தானே படக போகிறது. திசை தெரிய வேண்டும் அல்லவா? நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டார். நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் மூழ்கி சாகுங்கள். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? தமக்கு ஏற்பட்ட அல்லது தம்மை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வச்சு பலர் வெறுப்பு வேதாந்திகளா பேசுறத அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம் அல்லவா? இத்தகைய விசித்திரமான போக்கு பூங்குழலியிடம் இருந்ததை கண்ட வல்லவரையன் தொடக்கத்துல வியப்படைஞ்சான். பணத்தாசை பிடிச்சு சேர்த்து சேர்த்து புதைச்சு வைக்கிற அக்னியை நினைக்கும் போது கடுகடுன்னு ஆயிடுற இந்த பெண்ணு பெருந்தன்மையோட நடந்துக்கிற பொன்னியின் செல்வரையே நினைச்சு உருகி பரவச நிலைக்கு போயிடுறத தம் எழுத்து ஆற்றலால உணர்த்திக்கிட்டு வரார் கல்கி. விருந்தாளிகள் வந்திருப்பது தெரிஞ்சும் சோற்றுப்பானைய கவிழ்த்து உருட்டி விடக்கூடிய மருமகள், படகோட்டும் கணவனை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிற மனைவி ராக்கம்மாள், சோழ நாட்டு தனாதிகாரிக்கு அதிகாரியா விளங்குற பழுவூர் இளையராணியோட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம். இன்னொரு திடீர் திருப்பம், பேச இயலாதவளும் பித்து பிடிச்சவள் போல ஈழத்தை திரிஞ்சுக்கிட்டு போலுமான மாதரசிய தம் பெரிய தாயார்னு குறிப்பிட்டார் அருள்மொழிவர்மர். தன் அத்தைன்னு சொன்னா பூங்குழலி, தன் மாமனாருக்கு பெரியப்பன் மகள்னு உறவ சொல்றா இந்த ராக்கம்மா. இரவோடு இரவா வந்தியத்தேவனை படகுல ஏத்திக்கிட்டு போன பூங்குழலி இவளுக்கு நாத்தி. கணவனின் சகோதரிய நாத்தி, நாத்தூன், நாத்தனாள் இப்படி எல்லாம் குறிப்பிடுவாங்க. மூத்த சகோதரிய மரியாதையா குறிப்பிடுற சொல் நாத்தனார். பழுவூர் இளையராணிக்கும் அந்த வெறியலுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாதுன்னு கருதிக்கிட்டு இருக்கிற ராக்கம்மா கூட அவளை அழைச்சிக்கிட்டு வர்றது சுழற்காற்று அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரின்னு சொல்றார். கஷ்டமான இந்த வேலைக்கு பொருள் மட்டும் போதாது, பெரிய பதவியும் வேணும்னு கேட்பாளோ?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் இசை ஊஞ்சல்.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. ஆகாஷ்வாணி தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இது நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் செய்திகளை பரப்புவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவின் 99% மக்களை சென்றடையும் வகையில் இது பரந்து விரிந்துள்ளது. பிரசார் பாரதியின் ஒரு அங்கமாக செயல்படும் ஆகாஷவாணி பல தசாப்தங்களாக தமிழர்கள் உட்பட அனைத்து இந்திய மக்களின் வாழ்விலும் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்து வருகிறது. ஆகாஷ்வாணி என்பதற்கு வானத்திலிருந்து வரும் அசரேரி என்பது

0: பொருளாகும். ஆகாஷ்வாணியின் முழக்கம் பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய என்பதாகும். அனைவருக்கும் இதமானது, அனைவருக்கும் சுகமானது. வானொலிக்கு 90, தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை கேட்டு இணைந்திருப்போம். இது காரைக்கால் பன்மலையின் 100.3 இசை ஊஞ்சல்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள், கிரீனேட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு. உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இரவு நேர வானில் இசையின் தாலாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
7: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:55, 40
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
4: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
4: BSc Nutrition and Dietetics, BSc Biotechnology, MCom, MSc Computer Science, Diploma in Yoga ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல்

0: கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன் திருவாரூர்.
1: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: நேயர்களை இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை நாகப்பட்டினம்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
4: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
6: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
7: வணக்கம். எது ஈகை? வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், அற்றார் அழி பசி தீர்த்தல் ஆகிய குறட்பாக்களின் மூலம் ஒரு பொருளை இல்லாதவர்க்கு ஒன்றை கொடுப்பதும், ஒருவன் தனது வறுமையை வெளிப்படுத்துவதற்கு முன்னரே தானே உணர்ந்து பொருளை கொடுப்பதும், வறுமை மிக்க ஒருவனின் பசியை பொருளை கொண்டு பசியை போக்குவதுதான் மிகச்சிறந்த ஈகை என்று வள்ளுவர் ஈகைக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். வரத்தற்காலையாயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே என்பது ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல். நாடு வறட்சியில் வாடினாலும் அதியமான் நெடுமான் அஞ்சி நாடி வரும் விரலியருக்கு கரியும் சோறும் தந்து உதவுவான் என்று கூறுவதால், பொன்னும் பொருளும் கொடுப்பதை விட பசித்தவரின் பசியை போக்குவதே சிறந்த அறமாகும். ஈகை குணம் கொண்டவர்கள் எவ்வித குறையும் இல்லாமல் நலமுடன் வாழ்வார்கள். ஆனால் ஈகை குணம் இல்லாதவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி பெரிதும் துன்புறுவார்கள். இதனை இடுக்கினால் வறுமையாக்கி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று, குற்றமின்றி வாழ்வார். தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகளாகி உடுக்கவே உடையுமின்றி உன்சோறும் இல்லையாமே என்ற விவேக சிந்தாமணி பாடல் காட்டுகிறது. ஒருவனது உள்ளத்தில் அருள் உடைமையை வெளிப்படுத்துவது அவனது கொடைத்தன்மையே. இதனை ஈரம் உடைமை ஈகையின் அறிப என்று முதுமொழி காஞ்சி சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்கும்போது அதனை பெறுபவர் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால் மேலும் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. இதனை ஈத்து வகையால் ஓவாதார்க்கு ஈப்பு இன்னா என்று இன்னா நாற்பது காட்டுகின்றது. வருவாயறிந்து வழங்கல் இனிது என்று வருவாய்க்கு தக்கவாறு ஈதல் வேண்டுமென்று இனியவை நாற்பது கூறுகிறது. தமக்கு வரும் பொருளில் நான்கில் ஒரு பங்கு பிறருக்கு வழங்கி வாழ்வதே சிறந்தது என்பதை வருவாயுள் கால் வழங்கி வாழுதல் என்று திருக்கடுக பாடல் உணர்த்துகிறது. சிறந்த பொருளாக இருந்தாலும் தகாதவர் கொடுத்தால் அதனை வாங்காதே என்று கொல்லற்க கொல்லார் கைமேல் அவர் என்று நான்மணிக்கடிகை பாடல் உணர்த்துகிறது. அடியவர்கள் வேண்டிய பொருளை இல்லை என்னாமல் கொடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் இயற்பகை நாயனார் என்பதை மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழுமுன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார் என்று எடுத்துக்காட்டி, அவரைப் போலவே இருக்கும் பொருளை இல்லை என்னாமல் வாரி வழங்க வேண்டும் என்கிறார் தெய்வ சேக்கிழார். வள்ளுவர் சேக்கிழார் காட்டிய வழியில் நடப்போம், பிறருக்கு கொடுத்து பெரிதும் மகிழ்வடைவோம். நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை நாகப்பட்டினம்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
4: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
3: நேரம் 10:01. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவின் மடியில் இசையின் இளைப்பாறலை காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும்.

காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. ஊட்டி வரை உறவு படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், சுசிலா குரல்களில் பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் 6 என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
9: மயிலாடுதுறை ARC காமாஜி.

0: வழங்கும் ஊரும் உறவும்
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

காலத்தை வென்ற காவிய கானங்களின் இசைச்சாரலாய் இது காரைக்கால் பண்மலையின் 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி உயர்ந்த மனிதன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி. சுசிலா பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: பத்து மணி 17 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையின் 1.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி நவகிரகம் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பி. சுசீலா குரல்களில் பாடல்.

10:20 காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி வல்லவன் ஒருவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி. சுசீலா குரல்களில் பாடல்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:20 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேரம் இப்போ 10:26 12 காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி இருமலர்கள் படத்திற்காக பி. சுசிலா மற்றும் எல். ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 10:31, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இனி கேட்கலாம் அதே கண்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
6: கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாதா, கண்ணுக்கு

மணிமலர் பார்வை, அழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
0: பண்பலை 100.3 இரவும் மலரும்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பத்து மணி 40 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி மணமகள் படத்திற்காக ML வசந்தகுமாரி பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆடவந்த தெய்வம் படத்திற்காக டி.ஆர். மகாலிங்கம் பி. சுசிலா பாடிய பாடல்.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: பத்து மணி 50 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையின் 1.3 இரவு மலரும். இனி கேட்கலாம் செல்வம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பேசு சில பாடிய பாடல்.

பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் V.A. இளவழகன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி கே ஹனிஷா. 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. ஏழு 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ. 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: 9:00 முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக ஆஸ்துமா தினம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடனான சந்திப்பு படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கரன் பந்தல் ஓய்வு பெற்ற ONGC பாதுகாப்பு பிரிவு ஊழியர் கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம். 3:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSE. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSE. 4:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உறவும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நன்னீர் மீன் வளர்ப்பும் அதன் உற்பத்தி திறனும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பஞ்சனம் இ கலைவாணன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். காற்றலையில் நாளை கேட்டும் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: The Bharatiya Janata Party BJP has scripted history in West Bengal by securing an overwhelming mandate in the 294-member state assembly. The ruling BJP-led NDA has secured a historic third consecutive term in Assam. In Keralam, the United Democratic Front has swept the polls with 99 seats, signalling a decisive return to power. Puducherry is expected to witness the return of a National Democratic Alliance NDA government led by N. Rangaswamy's All India NR Congress AINRC. In West Bengal, BJP candidate Suvendu Adhikari defeated West Bengal Chief Minister and TMC leader Mamata Banerjee in the Bhavanipur Assembly constituency by more than 15,000 votes. BJP has crossed the majority mark of 148 in the 294-member house, ending the 15-year rule of Mamata Banerjee-led Trinamool Congress TMC in the first election after Special Intensive Revision SIR of electoral roll. With a win, the state will be witnessing its first BJP government since independence. Out of a total of 293 assembly seats, results have been declared for 271 constituencies so far. BJP has bagged 197 seats, while Trinamool Congress has won 68 seats. Congress and regional arm Janata Unnayan Party, AJUP, secured 2 seats each. CPM clenched 1 seat. In Assam, out of the results declared for 101 constituencies, BJP has bagged 73 seats, while its allies Assam Gana Parishad